நேரம் 5:38. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 6 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.
1: உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்ப்புறமே படும்.
2: சூதாட்டத்தில் பகடைக்காயை தொடர்ந்து உருட்டிக்கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நில்லாமல் உருண்டோடி போகும். குறள் எண் 933 அதிகாரம் சூது.
1: உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்ப்புறமே படும்.

சூதாட்டத்தில் பகடைக்காயை தொடர்ந்து உருட்டி கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நில்லாமல் உருண்டோடி போகும். குறள் எண் 933 அதிகாரம் சூது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: Let's

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. 7:01 ஆயாச்சு. உங்க எல்லாரும் கூட பேசுறதுக்காக நான் உங்க ஆர்ஜே பெனாஸ் வந்தாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சிக்குள்ள ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மைண்ட் செட்டோட இன்னைக்கு வந்து இந்த நாளை துவங்கலாம் அப்படின்னு இருப்போம். ஸோ இந்த காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எஃப்எம் கேட்டு உட்காந்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலை உணவு அது வந்து அப்படியே அழகாக ஆன் டைம் சாப்பிட்டு நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இத்தனை நாள் வந்து நம்ம எந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தெரியாதுங்க. இனிமே என்னுடைய உடல்நிலை என்னுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நான் என்னுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட அப்படியே இன்னைக்கு இந்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவும் போல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சண்டேவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்டனோட வந்திருக்கேன். ஸோ இந்த பாடலுக்கு அப்புறமா க்வெஸ்டன் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல அப்படியே ரிவீல் பண்ண போறேன். அப்படி பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட்டுகளாக நீங்க வந்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வெற்றிவேல் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்டியன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல்லு.

ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, யூ பாரதி அவர்களுடைய வரிகள்ல, டீமான் அவர்களுடைய இசையில வெற்றி வேல் திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் கேட்டு முடிச்சாச்சு. கேட்டு முடிக்கும் போது நேரம் ஸ்ரே 7:07 ஆயிட்டு இருக்குது. வணக்கம் சென்னை கேட்டு இருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு எஸ்எம்எஸ் ஒரு ஃபேஸ்புக் கேள்வி ஒன்று கேட்டாச்சு. அந்த கேள்வியை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போய் போட்டிருக்கேன். அதாவது இன்னைக்கு நான் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்காக யார் தங்கப்பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா, அகெயின் நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்டாக நீங்கள் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இன்று நேற்று நாளை திரைப்படத்துக்காக பாடல் வருது. அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் கேட்டு ஸ்டே டியூன் மக்கள். இது எஃப்எம் 101.4 எல்லாமே செமதுள்ளு.

0: அதனால இங்க எல்லாமே தூளு.
1: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின்

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: ஏழு மணி 14 நிமிடம் ஆயாச்சு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நான் கேட்டிருக்கேன் ஒரு ஃபேஸ்புக் கேள்வி, அதாவது ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம இந்தியாவுக்காக யார் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் தெரியும்னா, எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அடடா, இன்னும் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலையா, இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இம்மீடியட்டாக என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்க ஈஸியா போய் பார்க்க முடியும். அதே மாதிரி டெய்லி நம்ம கேட்கிற இந்த மாதிரி கேள்விக்கு நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பதில் சொல்ல முடியும். சோ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக மாஸ் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு அகைன் ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கலாமே சமதுல்லு.

0: வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு நான் அவள் இல்லை அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டை கேட்டு முடிக்கும் போது நேரம் சரி 7:20 ஆயாச்சு. வணக்கம் சென்னை, கேட்டு இருக்கீங்க ஹாப்பியா சூப்பரா. சோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த பாடலுக்கு அப்புறம் கேட்டு வரலாம். சோ இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துக்காக பாடலாந்திவே அண்ட் இந்த மெலடி ட்ராக்கை கேட்டு அப்படி ஸ்டேட்யூன் மக்கள் இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதுல.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

7:27 ஆயாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துலாம், பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, பூபாலன் பல்லப்பாளையத்திலேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கலத்திலேருந்து, திருநின்றவூர்லேருந்து, தமிழன் ஜெயராமன், அதுக்கப்புறம் வீரதுரை அவர்கள், சாமுனி கே எம், சிவா அருண், சின்னதுரை, சபரி மனோஜ், கோகுல் எஸ், பி கே பூபாலன், பாலா, பால ஜெயச்சந்திரன். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்டுடலாம் இந்த பாடலுக்கு அப்புறமா. என்னதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக எஸ் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்காக பாடலாம் தீவி. இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேட்யூன் மக்கள் எதிரின் எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூள்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா சைபால்.

0: சைபால்.
1: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்குறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சிக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா? அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான். அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டார்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படின்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
0: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:34 ஆயாச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வணக்கம் சென்னையில் நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் ஆசியா சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. ரமேஷ் வர்மா, ராகேஷ் அவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே வந்து பதிலும் சொல்லியிருக்காங்க. மகாராஜ், கிறிஸ்டன், பூரி, கவுடசாமி அப்படின்றவங்க வந்து சத்தீஸ்கர்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், ரமேஷ், ரங்கராஜன் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரியான பதிலும் வந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வந்து உங்களுடைய நண்பர்கள் மாதிரி

மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸிங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கீழே கமெண்ட்டாக உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் தட்டி தெளிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக நண்பேண்டா திரைப்படத்துக்காக பாடலாம். தேவை கேட்டு ஸ்டே டியூன்.

நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

7:40 ஆயாச்சு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கேன் ரெயின்போ எஃப்எம் 101.4. செமையா ஜாலியா சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபேஸ்புக் கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். பத்மா சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம், கோபி, விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், வி ஆர் செந்தில், என்ஆர்சி, பொன்னியம்மன் மேடுலேருந்து ஒன்னை கணேசன், கேசவன், ஹேமலதா, கருப்பண்ணன், ரங்கசாமி, அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், சின்னதுரை, இவங்க எல்லாரும் வந்து பதிலன் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்லேருந்து முகமது ஹஃபீஸுர் ரஹ்மான், ஹபீபுல் மலிக், அதுக்கப்புறம் ஹலீல் மலிக், அலி ரஹ்மான், இவங்க எல்லாரும் சேர்ந்து பஞ்சாப்ல இருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பதில் அனுப்பல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சரியான பதில் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. பரவாயில்லம்மா, சண்டே காலையில் நம்மளுடைய மூளை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த வரிசையில் அடுத்ததாக திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்துக்காக பாடலாம் தீவே. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதுள்ளு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவுக்காக யார் வந்து தங்கப்பதக்கம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து பதில் அனுப்பிட்டே இருக்காங்க. நரேஷ்குமார், வைஷு அவங்களும் வந்து பதில் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, அதுக்கப்புறம் ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேசன் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஹரி, ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, இவங்க எல்லாருமே வந்து அப்படியே நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சு பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஸோ பதில் சொன்ன எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், நீங்கள் எல்லாருமே வந்து கெஸ் பண்ண மாதிரின்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அது பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஹா பங்கம்பம், இவங்க தான் வந்து சரியான பதில். இவங்க தான் வந்து நம்மளோட இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் ஆசியா சாம்பியன்ஷிப் போட்டியில். ஏ, எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ஷோ வைண்டப் பண்ண போறோம். அண்ட் ஷோ வைண்டப் பண்ணும்போது சூப்பரான சாங்ஸோட தான் வந்து முடிக்க போறோம். ஸோ திரும்பவும் வந்து 8:30 உங்க எல்லாருக்கூடையும் பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணோம் அப்படியே நம்மளோட ரெயின் பை எஃப்எம் 101.4 அப்படி டியூன் பண்ணி கேட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் இந்த மார்னிங்கான சூப்பரான வைபான டைம்ல. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாட்டை தெரியவதுக்காக பாடலாம் தேவை கேட்டு

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

பிரதமர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார்.

தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. 8:11 ஆயாச்சு. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. ஸோ இன்றைக்கி ரஷ் ஆர் ரெயின்போவில் சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, ஓரளவுக்கு ரஷ்ஷோடு வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த சண்டே மார்னிங்கில் எல்லோரும் வந்து ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோடு அப்படியே எழுந்திரிச்சு நாளைக்கு மண்டே இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேவை சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஜூ திரைப்படத்துக்காக அப்படியே பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமத்து உள்ள

அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய சூப்பரான மியூசிக்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு. பீஸ்ட் திரைப்படத்துக்காக 8:19 ஆயாச்சு. எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி போகுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் வரத்தா செய்யும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கமா போயிட்டே இருக்கணும். நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் கோப்ரா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியம் மக்களை திரையின் FM 101.4 எல்லாமே சமதூல்.

வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதூரம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ரஞ்சித் வினித் ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஜானகேயர் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள், விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசையில அங்காடி தெரு திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 8:35 ஆயாச்சு. ரஷா ரெயின்போ கேட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கிறது நானுங்களா ஜிவினாஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4 சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததாக லாடம் திரைப்படத்துக்காக பாடலாந்தி வே கேட்டு ஸ்டே டியூன்.

8:40 ஆயாச்சு. போடலாந்தீவை கேட்டு ஸ்டே டியூன்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: लीजिए सुनते हैं अब डेली हाइलाइट्स ऑफ आवर प्रोग्राम BWF वर्ल्ड चैंपियनशिप 2026।

அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கேன்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10

மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கேன்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்கவுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

Rainbow Rap. குட் மார்னிங் மக்களே, 9:03 சண்டே மார்னிங் உங்களை எல்லாம் சந்திக்க வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. எஸ், அடுத்த ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு பிரேக் இல்லையா? எல்லா வேலைகள்ல இருந்து, படிப்புல இருந்து, டியூஷன்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, எல்லாத்துல இருந்தும் ஒரு பிரேக் இருக்கும். பட் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் எப்பவுமே சண்டேனாலும் நாங்கள் சமைச்சுக்கிட்டே இருக்கணுங்க, வெரைட்டி வெரைட்டியா சமைக்கணும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. அண்ட் வீட்டில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் தான், அதனால அவங்கள அப்படியே குஷிப்படுத்துகிற மாதிரி தான் அடுத்த ஒரு மணி நேரம் வந்து பாடல்கள் வரப்போகுது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்கள் வேலையெல்லாம் எல்லா கவலையும் மறந்துட்டு செய்ய போகிறீங்க. ஃபர்ஸ்ட் சாங் அழகிய தமிழ் மகன் படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு, பென்னி தயால் அண்ட் உஜ்ஜயினி வாய்ஸில். ஸ்டே டியூன்ட் இது 101.4 எல்லாமே சமதோல.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்மிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு

0: எடுத்து வைப்போம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ரெயின்போ ராப்
0: சுக்விந்தர் சிங் அண்ட் சுபா வாய்ஸ்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல யாரேஹமான் இசையில பாடல் கேட்டு வரும்போது 9:30 ஆகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இது ஒரு டப்பிங் படம் தான், பட் ஒவ்வொரு சாங்கும் ஹிந்தி சாங் பெஸ்டா தமிழ் சாங் பெஸ்டா அந்த அளவுக்கு இருக்கும். லிரிக்ஸ் மியூசிக் எல்லாமே அப் டு த மார்க் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக அப்படியே பியூட்டிஃபுல்லான அந்த பிளேலிஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சகன் திரைப்படத்திலிருந்து சாங் இஸ் ஆன் த வே, உதித் நாராயணன், உன்னி கிருஷ்ணன் அண்ட் ஹரிணி வாய்ஸ். Stay tuned to the Nuti 1.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: செடுத்து போனவதான் சொல்ற சொன்னால ஏதோ
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

Rainbow Rap. Rainbow Rap. எஸ் அனிருத் வாய்ஸ் லவ்வா, என்ன மாதிரி ஒரு எனர்ஜி சாங்ல 9:45 ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல். இந்த எனர்ஜி அப்படியே கொஞ்சம் கூட இறங்க விடாம அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. தனுஷ் வாய்ஸ்ல விவேக் மர்வின் மியூசிக்கல்ல சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட் டு தி நூதி 1.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்மிகளின் இனிய வாஸ்து நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: Rainbow rap
0: எஸ் 9:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நிறைவு பாடலா வரப்போறது அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் மெவின் வாய்ஸ்ல குலே பகாவலி திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட், இது 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையில் இருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில்

நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் ஒன்ஸ் அகெயின். நான் உங்க ஆச்சு பினாஸ் வந்தாச்சு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில. ஸோ இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ண போறோம், என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரமா வந்து ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்ததுங்க. சரி, நேற்று வந்து ஆஃபீஸ்க்கு போனோம், வேலை பார்த்தோம். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது மேனேஜர் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ரிலேட்டடாகவே இல்லாத ஒரு ஆன்சராக பார்த்து நான் சொன்னேன். திரும்பவும் அவர் வேற ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கும் பதில் நான் கரெக்டாக சொல்ல, தப்பாக தான் சொன்னேன். இன்னொரு கேள்வி கேட்டார், அதுக்கும் தப்பாக தான் சொன்னேன். அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து சிரிச்சிட்டாரு, ஏய் இதான் என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சது, ஓகே மாற்றி மாற்றி பேசினா சிரிப்போறோம் போல இருக்கே, ஏன் இதையே நம்ம வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மாற்றி மட்டும் பேசுங்க, தப்பாக மட்டும் பேசுங்க. எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எங்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறேன் இந்த மாதிரி. ஓகே மாற்றி மட்டும்தான் பேசணும். கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் அவுட்டு. உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்கள் பேரை மட்டும் சொல்லக்கூடாது, வேறு என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்களும் வந்து இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கால் பண்ணுங்கள் 2986-00038 298-00038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952-05554 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மாத்தி மட்டும்தான் பேசணும், மறக்காம கூட உண்மையான பதில சொல்லிடாதீங்க. ஓகே ஓகே, நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன்ட் மக்களே.

0: go!
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேர்களே, இன்று 7:00 எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: go! வணக்கம் வணக்கம் வணக்கம். சோ இன்னைக்கு நம்மளோட ஷோல கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் மட்டும் கிடையாதுங்க, நம்ம கூட
1: சேர்ந்து பேச போறோம்.
0: எஸ், நானும் சுகன்யாவும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். வேணா நம்ம எது கேட்டாலும் எப்படியோ வந்து புரியாது, ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து அந்த கேள்விக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆன்சர் சொல்லக்கூடாது.
2: இப்போ பானுவோட பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க?
0: சாப்பிட்டீங்களா சுகன்யான்னு திரும்ப நான் கேட்டுருவேன்.
2: நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் கலர் என்ன?
0: நேற்று நான் தூங்கிட்டேன்.
2: ஓகே, இந்த மாதிரி தான் நீங்களும் நாமளும் விளையாட போறோம்.
0: எஸ், நீங்க வந்து கால் பண்ணலாம். சொன்ன மாதிரி நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க சுகன்யா. ஓகே, வணக்கம். யாரங்க இந்த?
3: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார் சொல்லுங்க. நாங்க சொல்லுங்க. நானே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். ரெண்டு பேருமே நல்லா இருக்கும் சார். சரி, நம்ம கேமுக்குள்ள போயிடலாமா?
2: ரெடி?
3: சொல்லுங்க.
0: ஓகே தமிழேந்தி சார், என்ன சாப்பிட்டீங்க? சிக்னல் சரியா வரலையா? என்னதான் யூஸ் பண்றீங்க நீங்க மொபைல்? இப்போ வருது சொல்லுங்களா? ஐயோ, உண்மையாவே நீங்க வந்துட்டீங்களா சார்? நம்ம தான் கேம் குள்ள இருக்கும்னு சொல்லிட்டோம்ல. சரி.

0: ஓகே, உங்களுக்காக ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து அவருக்கு ஏதோ மொபைல் இஷ்யூ போல இருக்கு. சொல்லுங்க. இல்ல, உண்மையாவே அவரோட மொபைல் ஏதோ இஷ்யூ போல இருக்கு. வணக்கம், யார் இங்க இருந்து?
1: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா.
2: வணக்கம் ஹேமா, எப்படி இருக்கீங்க?
1: நான் இப்பதான் மேடம் சாப்பிட போறேன்.
0: என்ன சாப்பிட கூப்பிடவே இல்லையே, கூப்பிடுவீங்களா? சொன்ன
2: வார்த்தையை
0: பாருங்க. ஒரு கேம் வந்து நான் சுகன்யா கூட அப்புறமா விளையாடுறேன். கேட்டுலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா? நீ நல்லா இருக்கீங்களா?
2: ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். கேம் குள்ள போயிடலாமா? நீங்க போட்டிருக்க சட்டையோட நிறம்
1: என்ன
0: சார்? எல்லாருக்குமே வருத்தம் தான் சார். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க காலைல?
1: ஆமா, நான் நேத்து வந்து எங்க பக்கத்துல மருத்துவமனைக்கு வந்தோம்மா, உடம்பு சரியில்லை.
0: ஏன், அங்க போய் சாப்பிட்டீங்களா?
1: நாளைக்கு வந்து
0: மருத்துவமனை
1: பார்க்கலாம் நினைக்கிறேன்.
0: நாளைக்கு நாளைக்குன்னு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க, அதனால அப்பீட் ஆயிட்டீங்க. நன்றி சார். ஆனா சூப்பர்
1: விளையாடுறீங்க.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம், வாழ வாழமுடன் மடிப்பாக்கம் கோபாலன்.
2: கோபாலன் சார், எப்படி இருக்கீங்க?
3: ஏமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எனக்கும் தெரியாது சார். ஆனா பைக் எல்லாம் சூப்பரா ஓட்டுவீங்களா? பஸ் ஓட்டுவீங்களா? கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கே. அப்படியா சார்? என்ன இவ்வளவு நேரம்
3: யோசிக்கிறீங்க?
0: நானே டாக்டர் தான் சார். உங்களுக்கு நான் வைத்தியம் பார்த்தா ஊசி போட்டா பெருசா சார்? பெரிய ஊசி
3: இருக்கு. வயிறு ப்ராப்ளம் பண்றது.
0: அதுக்கும் சேர்த்து இன்னொரு ஊசி போட்டது.
2: ஹலோ டாக்டர், நீங்க நன்றி நன்றி, நல்ல ட்ரை சார், நன்றி.
0: ஆமா, ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நிறைய தடவை சொல்லிட்டாரு. சரி ஓகே, மக்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு தெளிவே இல்லாத ஒரு வார்த்தைகள்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மைனா திரைப்படத்துக்காக ஒரு பாட்டை கேட்கலாம். என்ன சுகன்யா, போட்டுடலாமா இந்த பாட்டு?
2: போட்டுருங்க போட்டுருங்க.
0: ஓகே, இந்த பாட்டை கேட்டு நீங்க என்ன பண்ணுவோம்?
2: Stay tuned with me Suganya and Benaz.
0: Yes, இது ரெயின்போ FM 101.4.
2: எல்லாமே சமதுள்ள.

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே செம்மதூள்.

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இன்னைக்கு கூட தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன்.
4: நானும் இங்க தண்ணி குடிச்சிட்டு வானா ஏதாவது சொல்ற மாதிரி என்னென்ன பாருங்க. சோ இப்படிதாங்க நாங்க ஏதாவது கேள்வி கேட்போம், எங்களை வெறியேற்ற மாதிரி நீங்க வந்து வேற பதில் சொல்லணும். ஓகே, நாங்கள் கடுப்பாகணும், கடுப்பாய் மைக்க வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஐயோ, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, சரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நேர்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, சூனியா பேசிடுவோம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
3: சூப்பரா இருக்கும், ரெண்டு பேருமே
4: சூப்பரா இருக்கும் சார்.
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம், ரொம்ப சூப்பரான ஒரு ஷோவா கொண்டுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். சரி ஓகே சார், நம்ம கேம்குள்ள போயிடலாமா?
5: நீங்க
4: நாங்கெல்லாம் நல்லா

0: போயிடலாமா?
1: சந்திரசேகர் சார், உங்களுக்கு வீட்ல வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாங்க?
2: வீட்டுக்கு வரவங்களை நல்லா உபசரிக்கணும்.
1: அவங்கள உபசரிக்கலாம், உங்களை அவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? ஏப்பா வாப்பான்னு கூப்பிடுவாங்க.
2: மேல கால் போட்டு உட்கார கூடாது.
1: நல்ல விஷயம் சார். வேற என்னெல்லாம் பண்ண கூடாது?
2: வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் எனக்கு பிடிக்கும்.
1: எனக்கும் பிடிக்கும் சார். அதுல இருந்து ஒரு வசனம் சொல்லுங்களேன்.
2: வானத்துலதான் சூரியன் உதிக்கிறது,
1: பின்ன பூமியிலயா உதிக்கும், என்ன சார் இது? அப்புறம் வேற ஏதாவது சொல்வீங்களே, சொல்லுங்க.
2: அப்படியா
1: சார், உலகமே பேசுதா?
2: வணக்கம்.
1: யாரங்க இந்த கலாம் மேடம்? அது எப்படி நீங்க சிரிக்காம குட் மார்னிங் சொல்லாம நீங்க வந்துட்டீங்க? நீங்க ஷோக்கா நிறைய கேள்வி வச்சிருக்கீங்களா? கேளுங்க. இவங்கள
3: நேத்து நைட் என்ன சாப்பிட்டீங்க கலா? ஏன் நாளைக்கு போக மாட்டீங்களா?
4: ஃப்ரெண்ட்ஸ்க்கு
3: சாக்லேட் எல்லாம் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? செடி காஞ்சு போச்சு. இன்னைக்கு எத்தனை பூ பூத்துது அதுல?
4: பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம், இங்க வெளிய போக
1: முடியல. ஐயோ பாவம் தான் மேடம். பஸ்ல போவீங்களா?
3: சமாளிக்க
1: முடியல. சூப்பர் மேடம், அழகா விளையாடுங்க. நன்றி நன்றி. சரி ஓகே சுகன்யா, மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சே இருக்காங்க. நம்மளும் லிசினஸ் வந்து நிறைய யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அவங்க மூளை வந்து சண்டே அதுமா வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களை வந்து கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்டம் போடுற மாதிரியான ஒரு பாட்டு வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டை கேட்டு
3: ஸ்டே டியூன்ட் வித் அஸ். இது 101.8 புள்ளி டாலு.
1: இங்கே எல்லாமே சமதூள்.

உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: பத்து மணி 30 நிமிஷம் 32 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு டைம்ல கரெக்டா இருக்க பாத்தீங்களா மேடம்?
1: சூப்பரா இது, அதெல்லாம் கரெக்டா தான் பண்றீங்க,
0: மத்ததெல்லாம் சரியா பண்ண மாட்டீங்கம்மா.
1: சரி, சுகன்யாவும் நானும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ வந்து ரொம்ப நேரமா யோசிச்சு இதுக்காக தனியா நாங்க முழிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணா கடைசியில 4 வார்த்தை பேசிட்டு அப்படின்னு கிளம்பிடுறீங்க. இதெல்லாம் வாஸ்தவமான பேச்சா சுகன்யா? சொல்லுங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்.
0: குரல் அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு,
1: இனிமையா இருக்கு.
0: வாய்ஸ் கேட்ட உடனே சிரிச்சிடுறாங்க,
1: இனிமையா இருக்கா? சரி கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்கா? வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: 101.4 மேடமும் மினாஸ் மேடமும் ராயப்பேட்டை வெங்கடின் வணக்கம்.
1: சுகன்யா, உங்களோட இனிஷியலா 101.4 வச்சிருக்காரு. அப்படியா சார்?
0: இவ்வளவு யோசிச்சா கேம்ல அவுட் ஆயிருவீங்களே.
2: மழை நேற்று வர மாதிரி இருந்தது, ஆனா வரல
1: சார். இப்ப இங்க மழையா இருக்கு சார், சம மழை சார். அங்க மழை வருதா சார்?
2: காய்கறி பாத்தீங்கன்னா பீன்ஸும் கேரட்டும்.

0: பாத்தீங்கன்னா கடும் தட்டுப்பாடு.
1: தக்காளி வாங்கினீங்களா சார்?
0: நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம்னு இருக்கோம்.
1: நாங்களும் ஊருக்கு போறோம். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க?
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து?
3: வணக்கம்
1: சார், சொல்லுங்க சார்.
3: ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார்.
3: ஓகே மேடம்.
1: ஓகே சார், உங்களோட பேர் என்ன சார்?
3: இட்லி சட்னி சாம்பார் ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம்.
1: இட்லினா சார் பேர் வச்சிருக்காங்க. சரி, வேற என்ன சாப்பிட்டீங்க?
3: இதுல பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் நானேமா இந்த டிசம்பர் ஜனவரி ரெடி ஆயிரும் மேடம்.
1: வேற என்ன சார் இருக்கு உங்ககிட்ட நியூஸ்?
3: இன்னைக்கு நைட் நல்லா தூங்கணும். நேற்று நைட் தூங்கவே இல்ல.
1: சரி, எனக்கும் தூக்கம் வரல சார். ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன்.
3: என்ன
1: வண்டி வச்சிருக்கீங்க?
3: ஒரு
1: நாளாவது ஒரு தேங்காய் குத்துருப்பீங்களா? அதனாலதான் வரமாட்டாங்க ஆளு.
3: ரோஜா பூ பூத்துட்டு இருக்கு. அப்படியே பச்சை பச்சை பச்சையே அப்படியே செடி அப்படியே பழச்சுன்னு இருக்கு. செடி பார்க்கவே அழகா இருக்கு.
1: ரோஜா பூ பூத்துதா? பச்சை கலர் ரோஜா பூத்துருக்கா? அப்படியா சார், உண்மையா?
2: வணக்கம்.
1: யாருங்க இந்த
4: சுகன்யா? பேனா சிறுவருக்கும் இனிய காலை இருக்கும். சிங்கச்சோழன் சென்னை ஆர்கே.
1: வணக்கம், இனிய காலை. வணக்கம் சார். ஓகே சார், கேம் குள்ள போயிடலாம். ஸ்ட்ரைட்டா கிரே கேமுக்கு போறோம் சார். நீங்க எந்த ஏரியால இருந்து கால் பண்றேன்னு சொன்னீங்க?
4: நான் இன்னைக்கு மதியம் பிரியாணி சாப்பிடலாம்னு இருக்கேன் மேம்.
1: சரி, எனக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார். ரெண்டு பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாமா?
4: ஆடி திருவா கூழ் தான் ஊத்துறாங்க. எதனா மாத்தி யோசிக்கலாம் மேம். மாத்தி யோசி வேற எதனா ஊத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். அந்த காலத்துல இருந்து கூழ் தான் ஊத்திட்டு இருக்காங்க. ஆடி திருவா
1: எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது மாத்தி ஈத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு புஜிட்டிக்கா இருப்பேன். சரி,
4: யார் பேட்டிங் தெரியும் உங்க போராம எல்லாம்? யார் பேட்டிங்னே தெரியும். இந்தியா பேட்டிங்கா ஸ்ரீலங்கா பேட்டிங் என்னன்னு தெரியல மேம் எனக்கு.
1: உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா சார்?
4: ஆல்மோஸ்ட் நீர்வீழ்ச்சியில இருந்து அந்த தடத்துல இருந்து இந்தியா கப்பல் மட்டும் கரெக்டா உள்ள வந்து இந்தியாவுக்கு வந்தது மேம்.
1: நீங்க போயிருக்கீங்களா கடற்கரையோடமா எங்கேயாவது?
4: ஆஸ்திரேலியால ஒரு முறை மேட்ச் ஆடும் போது பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங்கும் இவர் நம்ம முகமது கைப்பும் ஆடி ரொம்ப வின் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
1: அந்த ஆடியா இல்லன்னா ஆடி மாசமா சார்?
4: இங்க பார்த்தா இவ்வளவு நாள் வெயில் நல்லா சுமாரா இருந்தது.
1: சுமாரா தான் இருந்ததா? ஐயோ, அப்ப நீங்க ரொம்ப வஸ்ட் கை போல இருக்கே. சுமாரா இருந்ததுன்றீங்க.
4: இன்னைக்கு மாலையில ஒரு வரவேற்பு ஒன்று இருக்கு மேம், அதுக்கு போலான்னு இருக்கேன்
1: மேம். சூப்பர் சார், நல்லபடியா போயிட்டு வாங்க, சிறப்பா போயிட்டு வாங்க.
4: மகிழ்ச்சி, இருவருக்கும் வாழ்த்துக்கள் மேம்.
1: ரொம்ப அழகா விளையாடுறீங்க. நன்றி. ஸோ சண்டே அதுமா வந்து ஒரு மாதிரி வைபா கொண்டு போவாங்கன்னு பார்த்தாக்கா வைபெல்லாம் மீறி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சுகன்யா, அதுக்கு வேற ஏதாவது வேர்டு இருக்கா வைபுக்கு மீறி ஏதாவது ஒரு வேர்டு?
2: எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச இல்லையா? அப்படின்னா அது ஹிஸ்டரியிலே வரலாறுலேயே எழுதப்படாத வார்த்தையா இருக்கும் போல இருக்கு. சரி, ஓகே. சிவகாசி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு வருது. இந்த பாட்டை கேட்டு
2: என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் 101.4.
1: இங்க எல்லாமே செம்ம தூள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பெரிய வாழ்த்துக்கள்.
3: இன்னும் நிறைய பேர் வந்து அந்த போன் நம்பரை திரும்ப ஒரு தடவை

0: அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக 2986008 2980038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952 0554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம், யாருங்க இந்த?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: திருப்பத்தூர் பீமக்கலாம், சிவகுமார்.
2: சிவகுமார் சார், ரெடியா இருக்கீங்களா?
0: எனக்கு மறந்து போச்சு, திரும்பவும் சொல்றீங்களா? சார், எங்க ரெயின்போ பேர் கேக்கல சார், நான் உங்க பேர் கேட்டேன். வணக்கம். யாருங்க இந்த? வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓகே, ராஜேஸ்வரி மேடம், கேம் குள்ள போயிடலாமா? ஓகே, ராஜேஸ்வரி உங்களுக்கு பேர் வச்சது யாரு சொல்லுங்க?
3: எங்க வீட்டுல வரதான்.
0: வரதோன்னு யாருங்க? உங்க பேர் உங்களுக்கு வச்சாங்களா?
3: உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?
0: என் பேர் சொல்றது இருக்கட்டும், நீங்க உங்க பேரை முதல்ல சொல்லுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க ரொம்ப நேரமா வெக்கத்திலே இருக்கீங்க? சரி, ஓகே, வணக்கம். யாருங்க?
4: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங்.
4: நல்ல குறிச்சில இருந்தங்க மேம். ஹெட்செட் கோடி வச்சு சூப்பரா கலக்கிட்டு இருக்கீங்க.
0: ஐயோ, புள்ள அரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க சுகன்யா. சரி,
4: என்னன்னு
0: என் பேர் என்னன்னு இருங்க, உங்க பேரோட மீனிங் சொல்லுங்க.
4: உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன்.
0: ரெண்டாவது தடவை நீங்க சொல்லிட்டீங்க, அதனால ஆரம்பிக்கும் போதே முடிச்சிட்டீங்க.
4: ஓகே ஓகே
0: ஓகே மேடம், நன்றி நன்றி. நல்லா
2: விளையாடலான்னு
0: வந்தாங்க போல இருக்கு. இந்த பாட்டை கேட்டு
5: அப்படியே சரிகமபதனிசா சரிகமபதனி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஓகே, 10:50 ஆகிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படியே நோக்கி போயிட்டே இருக்கும்.
3: எஸ் நிறைவு பகுதியில வந்தாச்சு. சோ நிறைவாக யாரெல்லாம் வந்து நம்ம கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுலாம்
2: டக் டக் டக்னு பேசிடலாம்.
3: டக்கு தானே, வணக்கம். யாரீங்க இந்த
2: டக்குன்றீங்க?
4: மாலிதேவி பேசுறேன்.
3: ஓகே மாலிதேவி மேடம்,
4: சொல்லுங்க.
3: கேம் குள்ள போயிடலாமா?
4: போகலாமே.
3: என்ன போலான்றதே இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்களே. சுகன்யா, உங்க கைவண்ணத்தை மாலினி மேடம் கிட்ட காட்டுங்க.
2: நீ காலையில என்ன சாப்பிட்டீங்க மாலினி மேம்?
4: இதெல்லாம் பத்து பத்தே இருந்துப்பா.
2: ஏன் கீரை சாப்பிட்டீங்களா?
4: உண்டியில காசு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்.
2: எந்த கோயிலுக்கு போக போறீங்க?
4: வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
2: ஏன் டிவி பார்க்க மாட்டீங்களா?
4: மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்து அந்த மீனாட்சி அம்மன் தரிசனம் மட்டும் வந்துட்டேன்.
2: நீங்க மட்டும் தான் போனீங்களா? குடும்பத்தோட கூட்டிட்டு
4: போனீங்களா? ரொம்ப பிடிக்கும்.
2: ட்ரெயின்ல போனீங்களா, பஸ்ல போனீங்களா?
3: வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் இன்னும் எந்தூசியஸ்மா பேசுங்க. யார் எங்கிறது?
3: எல்லாருமே நல்லா இருக்கோம் மேடம். நீங்க உங்க பேரை சொல்லுங்க.

0: தஞ்சாவூர்ல ஜெயா பேசுறேன் மேடம்.
1: ஓகே ஜெயா மேம், ரெடியா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு பெனாஸ் கேள்வி கேட்பாங்க.
2: ஒன்றும் இல்லைங்க மேடம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கே, சாப்பிட்டீங்களா?
0: நான் நேற்று தான் மேடம் ஊர்லேருந்து வந்தேன். நான்
2: ஏன் ஊர்லேருந்து வந்தனால சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா என்ன?
3: ஞாயிறு
1: காலை வணக்கம், ரெடியா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க
1: மேடம்.
2: ஆரம்பிக்கும் போதே அமர்கலமா.
1: காலையில என்ன கலர் சட்டை போட்டீங்க சார்?
3: நேற்று வெளியே போயிட்டு வந்தேன்.
1: சரி, மழை பெஞ்சுதா?
3: சூரிய உதய உதயமானது.
1: மழை பெய்யலையா? அப்போ
3: நிலா காயுது.
1: ஒரு பாட்டு பாடுங்களேன்.
3: நான் வெளியே போயிட்டு வந்தேன்.
1: பாட்டு பாட சொன்னா இப்படியே பேசுறீங்களே,
2: புரியல அவருக்கு.
3: அடுத்த நேரம் கொடுப்ப கொஞ்சம்.
1: ரொம்ப நினைவு காலர்னு சொன்னதுனால நாங்க உங்களே நினைவு காலரா வச்சிடலாம்னு நினைக்கிறோம்.
3: ஓகே மேடம், தேங்க் யூ.
1: தேங்க் யூ, தேங்க் யூ, நன்றி நன்றி நன்றி.
2: சோ சுகன்யா, எல்லாருமே வந்து சூப்பரா விளையாண்டாங்கல்ல. ஸோ எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வந்து ஒரு
1: பெரிய நன்றிகள் அண்ட் பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டு மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் பெனாஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம், ஆனால் வந்து அடுத்த ஷோக்கு வந்து சுகன்யா வந்து.
1: ஆமாம், நான் இங்கே இருந்தவங்க கூட வந்து 2 மணி வரைக்கும் பேசிட்டே தான் இருக்க போகிறேன்.
2: ஆமாம், அதை கேட்க முடியாமல் நாங்கள்லாம் வந்து காதை அடைச்சிட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு.
1: அது உங்களுக்கு பெனாஸ், நம்ம நேயர்களுக்கு கிடையாது.
2: சரி, ஓகே. சுகன்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன்.
1: இன்றைக்கி கால் பண்ண எல்லாருக்குமே நன்றி.
2: எஸ் அதே மாதிரி சூப்பராக விளையாண்ட எல்லாருக்கும் நன்றிகள். நான் வந்து இப்போதைக்கு சுகன்யா சொன்ன மாதிரி கிளம்புகிறேன். திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியோட சமையான பாட்டோட சூப்பரான பேச்சோட பேசுறதுக்காக ஓடோடி வந்துடுவேன். அதற்கும் நீங்க என்ன பண்ணணும்?
1: ஸ்டே டியூன். இது 101.4
2: இங்க எல்லாமே சமதுலட்டடா. பை பை,
1: டேக் கேர்.

0: எல்லாமே தோல்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசுதின நல்வாழ்த்துக்கள்.
2: மச்சி இத கேள, மேஜிக்கே போல மச்சி. மேன் ஆஃப் த மேட்ச் எப்படி மச்சி? மனச நூடுல்ஸ் ஆச்சு மச்சி. பொண்ணுங்கன்னா வெறுத்து போச்சு மச்சி. சருகு வேற பத்தல மச்சி.

ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா.

0: ने बोला कि खबरदार, मेरे मरने के बाद आपने कोई खर्चा किया है, अगर आपको मेरे पास कुछ करना है तो मेरे नाम का गांव का तालाब खोद डालना है। तब मेरे को बहुत खुशियां मिली। ये अवेयरनेस है ना, वो जागृति का काम कर रही है। तो ऐसे छोटे मोटे अवेयरनेस से लोग हमसे जुड़ रहे हैं और हम इस गांव को आगे बढ़े रहे।
1: माननीय प्रधानमंत्री जी ने जो स्तुत्व दिया है जल संचय से जनभागीदारी, और मन की बात कार्यक्रम में उन्होंने उल्लेख किया है कैच द रेन, तो जल संचय के इस बारे में महत्वपूर्ण जानकारी देने के लिए आकाशवाणी अहमदाबाद के स्टूडियोज में राजकोट स्थित गिर गंगा परिवार ट्रस्ट के स्थापक प्रमुख दिलीप भाई सखिया और साथ में ट्रस्टी भरत भाई टिलवा उद्योगपति आप आकाशवाणी अहमदाबाद स्टूडियोज में आए, इसलिए आपका बहुत बहुत धन्यवाद, आभार, नमस्कार।
2: कैच दी रेन। बचपन में जब बारिश होती थी हम सब कागज की नाव बनाकर बहते पानी में छोड़ दिया करते थे और खूब खुश होते थे। लेकिन क्या कभी आज हमने ये सोचा कि जिस पानी को हम बहकर नदी नालों में जाते हुए देखते हैं, वही पानी अगर जमीन के अंदर चला जाए तो हमारी आने वाली पीढ़ियों के बहुत काम आ सकता है। इसी सोच को हकीकत में बदलने के लिए राष्ट्रीय जल मिशन द्वारा शुरू किया गया एक बेहद खास अभियान कैच द रेन। कैच द रेन सिर्फ सरकार का कोई कागजी अभियान नहीं है, बल्कि ये हम सब की जिम्मेदारी और हमारे कल की सुरक्षा की चाबी है। छतों से टपकते पानी को सहेजना हो, रूफ टॉप रेन वाटर हार्वेस्टिंग सिस्टम लगाना हो, या अपने इलाके के सोखता गड्ढों की सफाई करना हो, हर एक छोटा कदम हमारे गिरते भूजल स्तर को वापस ऊपर उठा सकता है। तो हम सभी अपनी ओर से जल संरक्षण का भरपूर प्रयास करेंगे। इसी संकल्प के साथ मैं नीलम मलकानिया, कार्यक्रम प्रस्तुतकर्ता शाहनवाज खान के साथ पोस्ट बॉक्स नंबर 111 से अब आप सभी से लेती हूं अनुमति। नमस्कार।
3: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
4: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விண்வெளி துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு சைக்கிள் பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 83 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நேரம் 12 மணி 2 நிமிடம். தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
7: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் தடுப்பூசிகள் பொது சுகாதார மேம்பாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. தடுப்பூசியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து நோய் தொற்று ஏற்படும் அபாயங்களை குறைத்து ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது. அது மக்களின் இயற்கையான

நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை உருவாக்குகிறது. தடுப்பூசிகள் இந்தியாவில் பெரியம்மையை ஒழித்து தாய் மற்றும் பச்சிளங்குழந்தைகளுக்கான டெட்டனஸ் நோய்களையும் நீக்கியுள்ளன. அவை குழந்தை இறப்பு விகிதங்கள், தட்டம்மை, ரூபெல்லா மற்றும் காசநோய் ஆகியவற்றை குறைத்துள்ளன. COVID-19 காலகட்டத்தில் உலகின் மருந்தகமான இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மற்றும் உரிமம் பெற்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உட்பட 200 கோடிக்கும் அதிகமான COVID-19 தடுப்பூசி டோஸ்களை வழங்கியது. 2026 இந்திய அரசு 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் டிப்தீரியா தடுப்பூசியையும் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் வலுவான உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் அதாவது UIP, பொது நிதியுதவி பெறும் சுகாதார மையங்களின் பரந்த வலையமைப்பு, பணியாளர்கள், குளிர்பதன சங்கிலி, உள்கட்டமைப்பு மற்றும் வலுவான டிஜிட்டல் வலையமைப்பு ஆகியவை நல்ல பலன்களை அளித்துள்ளன. முழுமையான நோய்

உரிமம் பெற்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உட்பட 200 கோடிக்கும் அதிகமான COVID-19 தடுப்பூசி டோஸ்களை வழங்கியது. 2026 இந்திய அரசு 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் டிப்தீரியா தடுப்பூசியையும் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் வலுவான உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் அதாவது UIP பொது நிதியுதவி பெறும் சுகாதார மையங்களின் பரந்த வலையமைப்பு, பணியாளர்கள், குளிர்பதன சங்கிலி, உள்கட்டமைப்பு மற்றும் வலுவான டிஜிட்டல் வலையமைப்பு ஆகியவை நல்ல பலன்களை அளித்துள்ளன. முழுமையான நோய் தடுப்பு பாதுகாப்பானது 2015 62% இருந்தது. ஜனவரி 2026 நிலவரப்படி 98.4% அது உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளின் சதவீதம் 2023 0.11% இருந்தது. 2024 அது 0.06% குறைந்துள்ளது. தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிப்பதில் இந்தியாவுக்கு நீண்ட வரலாறு உண்டு. மேலும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் பொது சுகாதாரத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக அதிக தடுப்பூசி விகிதங்களை அடைய அது தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் பிறக்கும் போது அவர்களுக்கு ஆன்டிபாடிகளை அளிக்கின்றனர். இருப்பினும் கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் வழியாக தாயிடமிருந்து குழந்தைக்கு கடத்தப்படும் இந்த ஆன்டிபாடிகள் பச்சிளங்குழந்தையின் வாழ்க்கையின் முதல் சில மாதங்களுக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு பாதுகாப்பை வழங்குகின்றன. குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் கிருமிகள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசிகள் இன்றியமையாதவை. குழந்தைகளுக்கு நோய்கள் பரவும் முன்பே, அதாவது அவர்கள் வாழ்க்கையின் முதல் 12 முதல் 18 மாதங்களுக்குள் தடுப்பூசிகளை போடுவது சிறந்தது. 1985 தொடங்கப்பட்டு சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு எதிரான இலவச தடுப்பூசிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்களையும் 2.54 கோடி பச்சிளம் குழந்தைகளையும் சென்றடைகிறது. UIP அமைப்பானது பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், வளர் இளம் பருவத்தினர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு 12 நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக தடுப்பூசிகளை வழங்குகிறது. உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற சரியான நேரத்தில் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது அவசியம். தடுப்பூசி போடப்படாத அல்லது பகுதி அளவு தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை சென்றடைவதற்காக அரசாங்கம் 2015 மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அமைச்சகங்களுக்கு இடையேயான அதிக ஒருங்கிணைப்புடன் தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. வழக்கமான தடுப்பூசி சேவைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் எளிதில் சென்றடைய முடியாத மக்களை குறிவைப்பதன் மூலமும் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தின் அதாவது UIP-இன் கீழ் 90% அதிகமான முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பு அளவை அடைவதே இந்த திட்டங்களின் நோக்கமாகும். இதுவரை மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் 12 கட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் 765 மாவட்டங்களில் 5.46 கோடி பச்சிளம் குழந்தைகளுக்கும் 1.32 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் 12:08 ஆகிடுச்சு. ஹாய் ஸ்னேகிதே நிகழ்ச்சியில தான் நீங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், உங்களோடு பேசுவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர் வந்துட்டேன். எஸ், இன்னைக்கு ஹாய் ஸ்னேகிதே நிகழ்ச்சியில என்ன தலைப்புல ரம்யா பேச போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், சூப்பரான ஒரு தினத்துல சூப்பரான ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். எஸ், இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே, அதாவது இந்திய விண்வெளி தினம். அதனால உங்களுக்கு பிடித்த விண்வெளி வீரர் யார் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இதற்கு நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 044-29-86-00-38 அப்படின்ற நம்பருக்கோ, அல்லது 044-29-52-0554 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணி ஏன் கூட உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யார் அப்படின்ற அந்த தருணத்தையும் அந்த விஷயத்தையும் என்னோட பகிர்ந்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய சூப்பரான பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. இந்த ஷோ முக்கியமாக பெண்களுக்காக அப்படின்றதுனால பெண்கள் மட்டும் கால் பண்ணுங்கள், ஆண்கள் எல்லாரும் கொஞ்சம் பாஸ்ட்டில் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 12:10. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எஸ் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்னா நான் சொன்ன மாதிரியே ஃபோன் எடுங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசுங்க. எஸ் நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். முதல் பாடல் கேட்டுட்டு வந்து நேர்களோட பேசிடலாம். டிக் டிக் டிக் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? யுவன் சங்கர் ராஜா, யோகி பாபு, சுனிதா சாரதி இணைந்து பாடிய ஒரு பாடல். கார்கியோடைய வரிகள்ல டிஎம்மானுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 12:15 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யாரு அப்படின்றதான் என்னோட கால் பண்ணி பகிர்ந்துக்க போறீங்க. நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, நான் நெல்லை மாவட்டத்தில இருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர்
1: கேட்டிருக்கீங்க. யாருமே வந்து நம்ம பிடிக்கலன்னு சொல்லி ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க உயிரை தியாகம் பண்ணித்தான் விண்வெளிக்கு போயிருப்பாங்க. நானும் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1984 முதன் முதலாக இந்தியால இருந்து சென்றார் ராஜேஷ் சர்மா. அவர் வந்து நான் வந்து வானொலி மூலமா இதை கேட்டிருக்கேன். அதாவது இவர் சென்று அங்க இருந்து நம்முடைய பாரத முன்னாள் பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தியோட நேரடியாக பேசினாரு. அத வந்து நம்முடைய வானொலி ஒலிபரப்பிச்சு. நாங்கெல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்க பார்ப்பா, அது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. விண்வெளியில இருந்து பிரதமர் கூட பேசி அத வந்து நம்ம ரேடியோ வானொலி வந்து ஒலிபரப்புனாங்க. ஒரு நிகழ்வும் நடக்குமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜாகே ஜகாய் அடிச்சு அந்த பாடலை வந்து இந்தியாவை பார்த்து தெரியுதுன்னு இந்திரா காந்தி அம்மையா கேட்காங்க. அதுக்கு அவங்க வந்து அவரு அந்த பதில சொன்னாரு, அது எனக்கு இன்னும் வந்து மறக்கவே செய்யாது. வானொலியில இது வானொலி மூலமா கேட்கலாம். 1984 நிகழ்ச்சி நடந்தது. இது வந்து முதன் முதல்ல இன்னைக்கு இந்தியால இருந்து இன்னைக்கு போன முதல் இந்திய வீரர் யாருன்னு கேட்டா ராகேஷ் சர்மா. அந்த பேர் மறக்கவே செய்யாது. அதன் முன்னால நம்முடைய கல்பனா சாவ்லா அவங்க வந்து உயிரை தியாகம் பண்ணாங்க. சுனிதா விஜய் இப்ப சமீபம் அவங்க வந்து இறங்கும் போது அந்த காட்சியை பார்த்தே நமக்கு ரொம்ப மனசு நெருதலாதான் இருந்தது. எல்லாருமே வந்து உயிரை தியாகம் பண்ணிதான் அந்த விண்வெளி போறாங்க. அவங்க வந்து எல்லாரும் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை எதுவுமே பண்ணிட்டு தான் இருக்கணும். நாட்டு நலனுக்காக போறாங்க. எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விண்வெளி வீரர். யாரையுமே வந்து இதை குறைந்து
0: நன்றிமா. நன்றி, நன்றி, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. எஸ் இந்த மாதிரிதான் உங்களுக்கு பிடித்த விண்வெளி வீரர் யாரு, எதனால உங்களுக்கு பிடிச்சது, எந்த தருணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்க போறீங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. கலாமா, எப்படி இருக்கீங்க?

0: சூப்பரா இருக்கேமா. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யாரு? அடாடாடா, இந்த கேக்குற மனசே வந்து ரொம்ப அப்படியே பெரிய மனசுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரிய மனசு. உங்களுக்கு ரொம்ப நன்றிமா, நன்றி. சூப்பரா கொண்டாடுங்க. சரிமா, சரி சரி, சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யாரு?
1: அப்துல் கலாம். சொல்லாமா?
0: விண்வெளி வீரர் அவரு, விண்வெளிக்கு போயிருப்பாங்கல்ல. என்னமா, என்ன சொல்றீங்க? சரிமா, நன்றிமா, நன்றி கலந்துக்கிட்டதுக்கு, நன்றிமா, நன்றி. எஸ், அதாவது நம்ம நேயர்களுடைய ஆர்வம் எப்படி தெரியுமா? எனக்கு தெரியுது தெரியல, ஒரு விஷயம் தெரியுதோ தெரியலையோ, நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியே அவன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில விஷயம் அனுபவங்கள் கிடைக்கும், அந்த அனுபவங்கள் ரீதியாக நான் வந்து கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சில நேயர்கள் இருப்பாங்க. ஆர்வத்தை வந்து ரொம்ப பாராட்டும். அடுத்த நேயர் யார் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். எஸ் எஸ், மீண்டும் ஒரு முறை இன்னைக்கான நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த விண்வெளி வீரர் யாரு அப்படின்றது தான். ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதுனால பெண்கள் எல்லோரும் உங்கள் ஃபோன் எடுத்து இந்த மதிய டைமில், ஞாயிற்றுக்கிழமை மதிய டைமில் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோன் எடுத்து நீங்கள் பதில் சொல்லலாம் தாராளமாக. நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், தொடர்ந்து பேசுவோம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

0: எஸ் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக அடுத்த நேயர் இருக்காங்க. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் எந்த ஸ்நேகிதி இன்னைக்கு பேச போறாங்க அப்படின்றத பாத்துருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் சீதா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு மேடம்.
0: சீதாவா? ஹலோ
1: ஹலோ. எனக்கு சுபாஷ் பேர் சுக்கலான ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த விண்வெளி வீரர்
0: என்ன பேர் சொல்றீங்க?
1: சுபாஷ் பேர் சுக்கலா.
0: ஓகே, எந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க?
1: அவங்க, நான் சீதா பேசுறேன் மேடம். நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: நல்லது மேடம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, வித்தியாசமான ஒரு பேர் சொல்றாங்க. எந்த நாடுன்னு கேட்டா உடனே வந்து நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எனிவேஸ், எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? எஸ், பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்துட்டு வச்சிருக்கேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமத்துவம்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
2: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செம தூளு.

0: நேரம் 12:28 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 91.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யார் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. எஸ் நேயர்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பதில்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதே எல்லாருக்குமே ராக்கெட் அப்படின்னா ரொம்ப அதிகமான பிரியம் இருக்கும். நம்ம பேப்பர்ல கூட ராக்கெட் செஞ்சு நண்பர்கள் மேலே வீசி விளையாடின அந்த தருணங்கள்லாம் எல்லாருக்குமே நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மாதிரி நமக்கு கீழே இருக்கக்கூடிய வாகனங்களை காட்டிலும் வானத்தில் ஒரு விஷயம் வந்து போகுது அப்படின்னும் போது அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா, அடடா அங்கே போடுறோம் மேலே வந்து எவ்வளோ சூப்பராக போகுது, ராக்கெட் போகுது, ஜெட்டு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆரவாரம் பண்ணி ஹாப்பியாக அதை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம் இல்லையா? எல்லாருக்குமே அந்த நினைவுகள் இருக்கும். அந்த மாதிரி வானத்தில் போகிற ஒரு வாகனத்து மேலேயே நம்மளுக்கு அவ்வளோ ஆர்வம், அவ்வளவு அதீத ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த வாகனத்தில் போய் விண்வெளியில் இருக்கக்கூடிய வேற கிரகங்களுக்கு மனிதர்கள் சென்றிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ எப்படா போகிறாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே சின்ன வயசில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருந்திருக்கும். அந்த கேள்விகள்லாம் வந்து நாளடைவில் வந்து நம்மளுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும். ஓ, இந்த மாதிரி தான் போகிறாங்க போல், வானத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யாரை பார்த்து வியந்திருக்கீங்க, அடடா இந்த விண்வெளி வீரர் பார்த்து நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிருக்கேன், வியந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யார் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. எஸ், தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போறோம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: எஸ், நேயர்களுக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க. எந்த விண்வெளி வீரரை பத்தி சொல்ல போறாங்க, யார் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? எஸ், வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவிமா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேமா.
4: விண்வெளிக்கு போனேன்னா ஆண்கள் போறது ஒரு அவங்களும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது, நம்ம பெண்கள் போறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எவ்வளவு நம்மள உண்மையிலே நம்ம கீழே இருந்து பாக்கவங்களுக்கு ஈஸியா தெரியும். அதுல அவங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்க மூன்று முறை போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்டா போயிட்டு வந்ததுதான் நான் அப்ப முன்னாடிலாம் டிவி கிடையாதுல, அப்படி துல்லியமா காமிக்க மாட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த உள்ள அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அதெல்லாம் காட்டும் போது நம்மளுக்கு ஒரு பெருமையா இருந்தது.
0: ஆமா, ரொம்ப அது வியப்பாவும் பெருமையாவும் இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே
4: ராக்கெட் போதா போட்டு அப்படிதான் சொல்லிக்கிட்டு
0: இருப்போம்.
4: ராக்கெட் போயிருக்கு பாருங்க, புகையா கோடு போட்டுட்டு போயிருந்து பேசுவோம். அதை நம்ம கண்ணால பாக்க முடியாத கூட இந்த டிவில பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெருமிதமா இருக்கு, ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கும். ஏன்னா அந்த உள்ளெல்லாம் காமிக்கும் போது லாஸ்டா போயிருக்கும் போது அப்படி அவங்கள கஷ்டப்பட்டு வந்தாங்க பாருங்க, அவ்வளவு நாள் இருந்துட்டு. அதெல்லாம் உண்மையில நம்மளுக்கு பெருமைக்குரியதுதான், ரொம்ப பாராட்டணும். பெண்கள் நம்ம ரொம்ப பாராட்டணும், இன்னும் நிறைய பேரு அதை ஊக்குவிக்கணும். ஒரு தைரியம் இருந்தா அதுல போக முடியும், தைரியம் இருக்கணும். முதல்ல இருந்தே அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா தானே போக முடியும். அந்த நிறுவனத்துல வேலை பார்த்தா கூட அவங்க எல்லாம் அவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்காங்க, உண்மையிலே பெருமையா இருக்கு. எனக்கு எல்லாம் ரொம்ப அததான் நான் நினைச்சேன்.
0: சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப நன்றி கலந்துக்கிட்டதுக்கு. எஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்த விண்வெளி வீரர் குறித்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 0449-289-36-0038 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 0449-529-5554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஏன் கூட உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யாரு அப்படின்றத பகிர்ந்துக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? இந்த பாடலுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யாரு அப்படின்றத நீங்க சொல்ல, நான் கேட்க அப்படியே வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவ்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 12:40. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நாள் நல்வாழ்த்துக்கள்.
3: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

0: நேரம் 12:41 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. எஸ் நம்மளோட பேசுவதற்காக அடுத்த ஸ்நேகிதி காத்துட்டு இருக்காங்க. பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்தி, எப்படி இருக்கீங்க?
1: வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது உங்களுக்கு, ஓகேவா?
0: உங்க வாய்ஸ் கம்மியா கேக்குதுன்றீங்களா?
1: உங்க வாய்ஸ் எனக்கு கம்மியா கேக்குற மாதிரி இருக்கு.
0: அப்படியா? சரி, இன்னும் சத்தமா பேசணுமா?
1: ஓகே ஓகே ஓகே
0: ஓகே. சொல்லுங்க.
1: டுடே நேஷனல் ஸ்பேஸ் டே தானே?
0: ஆமா, அதனால தான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன்.
1: ஓகே, நல்ல டாபிக். ஸ்பேஸ்னாலே அதிசயம் தான்.
0: ஓகே,
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ் டிராவலர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆமா, எவ்ளோ இயர்ஸா நம்ம வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கோம், அதுல வந்து எஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேல போனா ஆக்சிஜன் கிடையாது. இருந்தாலும் அது அதுல எவ்வளவு டெவலப் ஆகி அந்த ஆக்சிஜனை வச்சுட்டு ஸ்பேஸ்க்கு போயிட்டு எவ்வளவோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இது இந்தியா வேற நாடெல்லாம் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா யாரு அச்சீவ் பண்ணாலுமே அது நம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே அச்சீவ் பண்ண மாதிரிதான். அதுவும் இல்லாம நம்ம ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம நம்ம கண்ட்ரி கட் தெரியாது, நம்ம பார்டர் தெரியாது, நம்ம ஸ்டேட் தெரியாது, நம்ம எந்த ஊரு எதுவுமே தெரியாது. ஒன்லி எர்த் மட்டும்தான் தெரியும். சோ எர்த் ஃபுல்லா யார் அச்சீவ் பண்ணாலுமே அது நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலா தான் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். சோ எனக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். அப்புறம் நம்ம இந்தியால இருந்து அச்சீவ் பண்ண எல்லாருமே பிடிக்கும்.
0: அடாடாடாடா, சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. அதாவது இங்க அங்கெல்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் தானே பண்றாங்க. ஓகே,
1: வந்து நம்ம எர்த்ல இருந்து யார் போனாலும் யாரு கண்டுபிடிச்சிட்டோம்னாலும் அது நம்ம எர்த்ல இருக்க எல்லாருக்குமே சமம் தான். பார்டர் மேல இருந்து பார்த்தா பார்டர் தெரியுமா, லாங்குவேஜ் தெரியுமா, மனுஷங்க கூட தெரியாது, ஜஸ்ட் ஒரு கலர் சி தான் தெரியும். சோ எல்லாருமே சமம் தான்.

0: பேசுறேன்.
1: சூப்பர்மா, சூப்பர், நன்றி நன்றி சாந்தி. ஓகே
0: நன்றி.
1: அதாவது மேல வந்து அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்றாங்க, கீழே இருந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு மேலே போறாங்க. அதனால இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரிலாம் இல்லை, எனக்கு வந்து எல்லாருமே வந்து பிடிக்கும், குறிப்பா வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சாந்தி. அடுத்தது யார் பேசுறாங்கன்னு பாத்துருவோம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
2: நான் பரம்பக்குள்ள இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்மா.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: ரொம்ப நலமா இருப்பான், உங்க குறை இல்ல.
1: சூப்பர்மா.
2: குறைச்ச இதனைய வேற கண்டுபிடிச்சி என்னத்தையோ குடுத்துருக்காங்க, அத பூராமே பயன்படுத்திக்கிட்டு ஹாப்பியா இருப்பான். என்ன நம்மளுக்கு குறைவு இருக்கு
1: சொல்லுங்க. உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? விண்வெளி வீரர்.
2: எனக்கு வந்து விண்வெளி வீரர்னா அவங்க சொன்ன மாதிரிதான், நம்ம அம்மா சொன்ன மாதிரிதான். நீலம்மா அமிச்சாங்க வந்து, அதாவது எப்பவுமே வந்து முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சும்மா உதவியாளரா போனவங்க, அவங்க முதல்ல அவர் வைக்காத கால இவர் வச்சாரு பாத்தீங்களா. அதே மாதிரி இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நம்ம என்ன இருக்கோ, கல் இருக்கோ முள்ளு இருக்கோ, இது உடனே நீ அப்படியே நம்ம மாயமா மறைஞ்சிருவோமா அப்படின்னு கூட இல்லாம டக்குன்னு இறங்கி நம்மளுக்கு சாதனை பண்ணாரு பாத்தீங்களா. அத வந்து அவரோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். பாரதியாரோட குரலுக்கே, பாரதியாரோட பொருளுக்கேப்ப அவர் இருக்காரு. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பது, அதாவது இசை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சம் என்பது இல்லை அப்படின்னு அவர் சொன்னது மாதிரியே அவர் நடந்திருக்காரு. அதே மாதிரி கல்பனா சாவாவும் ரொம்ப பிரமாதமானவங்க தான். ஏன்னா ஒரு பெண் வீராங்கனைங்கிறப்ப அவங்க மேல போயிட்டு திரும்புறதுன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இடையூறுகள் வரலாம். ஆணுக்கு வந்து இயற்கையாவே அவங்களுக்கு எந்த மாற்றமும் நிகழாது, ஆனா பெண்ணுக்கு வந்து பல விதமான மாற்றம் நிகழக்கூடிய அந்த உடல்ல கூட அதையும் சரி பண்ணி அதையும் தாங்கி பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு பெண் வீராங்கனையா ஒரு பெரிய ஒரு சரித்திரம் படிச்சு அந்த கல்பனா சாவ்லாவ நாங்க நம்ம நாடு எப்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு பெண்மணிங்கம்மா. சிங்கப்பெண், அப்புறம் சிங்கப்பெண்ணுக்கு மேல அப்படின்னு தான் சொல்லணும்.
1: கல்பனா சாவ்லா
2: அவங்களோட அவங்களோட இதுகள்னாலதான் நம்ம நாளைலாம் மேல மேல வளர்ச்சி அடைய முடியுது இல்லையா. தியாகங்கள் வந்து போற்றத்தக்கது, போற்றக்கூடியது. நம்மளும் அவங்க வழியில பின்பற்றி பெண்கள் எல்லாம் பல சாதனைகள் புரியணும், பல விதமான நன்மைகள் இந்த நாட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். எச்சம், அதாவது பறவைகள் வந்து தன்னோட எச்சம் வழியா பல மரங்களை உருவாக்குது, விலங்குகள் தன் எச்சம் வழியா பல உயிர் இத உருவாக்குது, உரங்களை உருவாக்குது விலங்குகள். அப்ப நம்ம இதை நம்மளோட இதை வந்து என்னத்தை நம்ம கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு வள்ளுவம் சொல்லும். குரல் உரன் என்னும் தோட்டியான் ஓரையும் காப்பான், வரன் என்னும் வைத்திருக்கோ பிக்கு அப்படின்னு. நம்ம விதையா மாறணும்.
1: சூப்பர் சூப்பர்மா.
2: தியாகத்தின் மூலமா விதையா மாறணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றிமா. எஸ், அந்த மாதிரி விண்வெளிக்கு வந்து போற பெண்கள் வந்து எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியும் நாமும் வந்து அவங்கள உத்வேகமா எடுத்துக்கிட்டு நிறைய சாதனைகள் புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு இலக்கு எந்த துறை வேணா இருக்கலாம், அந்த துறையில நம்ம சிறப்பா செயல்படணும் அப்படின்றது வந்து நம்மளோட முயற்சிகள் மூலியமாகவும் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் மூலியமாகவும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்களுடைய இலக்கை அடைய அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? பில்லா திரைப்படத்திலிருந்து சூப்பரா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே செமதுள்ளு.
3: புத்தி கொஞ்சம்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 12:51 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி வித் மீ உங்கள் ஸ்நேகிதி ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு பிடித்த விண்வெளி வீரர் யார் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில நிறைவு காலர் இருக்காங்க, யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
4: கலையரசி. வணக்கம் மேடம்.
3: கலையரசி அம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யாரு?
4: கல்பனா சாவ்லா, ராகேஷ் சர்மா, பன்னீல் ஆம்ஸ்ட்ராங், அது மாதிரி தான்.
3: அவங்கள எல்லாம் பிடிக்குமா?
4: ஆமா பிடிக்கும். நாங்க வந்து 39,000 உயரத்துல அமெரிக்கா போயிட்டு வந்தபோது பறந்துட்டு வந்தோம். அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் திகிலா தான் இருந்தது. காலடியில நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கீழே பிளேனுக்கு அடியில நம்ம அவ்வளவு உயரத்தை பறக்கும் போது கடல் தாண்டி போறோம் இல்லையா, பசிபிக் கடல், அரபிக் கடல், அந்த மாதிரி மூணு கடல் தாண்டி போனோம். அப்ப ஒரு பயமா இருந்தது. ஒண்ணுமே நகைக போட்டுக்கல, ஒரு பயத்திலேயே போயிட்டு இருந்தோம். முதல் தடவை ரொம்ப தூரம் போறோமா, 23 மணி நேரம்
3: பயணம்.
4: அதனால அது டெட்ராய்ட் இந்த மாநிலத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்ப கொஞ்சம் அந்த ஜன்னல் ஓரமா உட்காந்து அந்த பிசினஸ் கிளாஸ் போட்டு இருந்துச்சு பையன், தனியா தான் போனோம். அங்க பயணிகள் இருந்தாலும் யாரும் நமக்கு தெரியாது இல்லையா, நெய்பர்ஸ் எல்லாம். அதனால உட்காந்துட்டு தான் போனோம். ஜன்னல் ஓரமா போட்டு பிசினஸ் கிளாஸ் பைலட்டுக்கு பின்னாடியே உட்கார மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் அப்படி ஜன்னல் வழியா பாக்கும்போது ஒண்ணுமே தெரியல, கீழே எல்லாம் எறும்பு மாதிரி இருக்கு. எல்லாமே குட்டி குட்டி குட்டியா இருக்கு, கட்டடங்கள் எல்லாமே, மரம் செடி கொடி எல்லாம் கொஞ்சம் அந்த ரன்வேல போகும்போது

0: தெரியுதுங்கம்மா. அப்புறமா தெரியலல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல பறக்க போகும்போது காதல் வரணும், அப்படியே பஞ்சடுத்த மாதிரி இருக்கு காதல்லாம். ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி தான் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இவங்க எல்லாம் ரொம்ப தூரம் போறாங்க இல்லையா, விண்வெளி வீரர்கள்லாம் இந்த விண்கலத்துல போகும்போது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான அனுபவமா தான் இருக்கும். அது பெண்களும் நிறைய பேர் இந்த கல்பனா சாவ்ல மாதிரி இருக்கவங்க எல்லாம் போறாங்க, அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறோம். புத்தகத்துல படிக்கும் போது ரொம்ப அவங்க சிக்கனமா இருப்பாங்க, தண்ணியிலயும் கரண்ட் இல்லையோ ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கவுங்களுக்கு தேவையானதை மட்டும் உபயோகப்படுத்துவாங்க, கொஞ்சம் கூட அதிகமா தண்டம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, எல்லாம் இருக்குங்கிறதுனாலயே செலவு பண்றது இல்ல இல்லையாப்பா, என்ன வேணுமோ அது மட்டும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கொண்டுதான் இருக்கு, பின்பற்றிக்கிட்டே இருந்து. மற்றபடி அப்துல் கலாம் போட்டவங்க எல்லாம் அந்த இதெல்லாம் விண்வெளியில நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய அறிவியல் எல்லாம் படிச்சிருக்காங்க. அந்த கிராவிட்டியில ஒரு படம் பார்த்தோம், ஃபுல்லுமே ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி தான் அது.
1: சூப்பர் சூப்பர்,
0: நல்லா இருக்கு. கடைசியில் அவங்க வந்து மண்ணை தொடர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே டென்ஷனா தான் இருக்கும், மேலே ஸ்பேஸ் பத்தி தான் காட்டிட்டு இருந்தோம்.
1: சூப்பர்மா, நேரம் எடுத்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி
0: நன்றிமா. நன்றிமா
1: நன்றிமா. எஸ், இந்த மாதிரி தான் வந்து நம்ம விண்வெளியில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து வியந்திருப்போம். அந்த விண்வெளி டே, எஸ் தேசிய விண்வெளி நாள் இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஏன் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா, சந்திராயன் 3 வெற்றிகரமாக வந்து நிலவில் தர இறங்கினதை நினைவு கூறுறதுக்காக தேசிய விண்வெளி நாள் இன்றைக்கி, அதாவது ஆகஸ்ட் 29 வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். எஸ், 2023 இது செலிப்ரேட் பண்ணுறோம். அது வந்து அறிவித்த மறு வருஷத்துலேருந்து, அதாவது 2024 நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்ருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 23 ஆனாலே தேசிய விண்வெளி நாள். எஸ், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்த விண்வெளி வீரர் யார் அப்படின்னு நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டீங்க, எனக்கும் அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த தலைப்பில் உங்கள் எல்லாரோடையும் பேசினது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு நெருங்கியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 1:01 திரைகானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சுகன்யா அவங்ககிட்ட பேச வந்தாச்சு. எஸ், 60-70களில் வந்து மிகவும் இனிமையான பாடல்கள் மட்டும்தான் இந்த 1 மணி நேரம் கேட்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் வாலி அவர்களுடைய வரிகளில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 1:10. அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லார் ஈஸ்வரி அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 1:13 ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பேச்சு, நிறைய பாட்டு, மனதோடு அப்படியே இழைந்து ஓடக்கூடிய பாடல்கள் தான் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பாம்

விஜயம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் இந்த படம் எப்போ டிவியில் போட கூட இப்போ பார்த்தா கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ குட்டீஸ் இருப்பாங்க, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபைனல் வரைக்குமே ஒரு திகிலாகவும் ஒரு பண்ணாகவும் கொண்டு போகிற அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கு பாருங்க, கே பாலச்சந்திர அவர்களுக்கு இணை அவங்க மட்டும்தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

101.4 இனி எல்லாமே தூள. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பாடல் கேட்டு வரும்போது 1:26 ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் அப்படிங்கிறது மனதை விட்டு நீங்காத பாடல்களை நமக்கு கொடுத்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெக்கார்டிங் பண்ணுற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதை வீடியோ எடுத்து வச்சாலே 2 படம் இல்லை 10 படம் ஓட்டலாமா, அந்த அளவுக்கு ஒரு இனிமையான தருணங்களாக இருக்குமா. ஒரு கிண்டல் அடிச்சுட்டு ஒரு விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருவருமே இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி மாதிரி அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கண்ணதாசன் அவர்களும் எம்எஸ்பி அவர்களும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நட்பு, ஒரு மரியாதை ரெண்டு ஒரு கவிஞர்கிட்டையும் ஒரு இசையமைப்பாளர்கிட்டையும் இருக்கும்போது நமக்கு ரொம்ப அழகான பாடல்கள், கவித்துவமான பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் பி சுஷீலா அவர்களும் இணைந்து பாடியிருக்காங்க. வேதா அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: FM.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.
4: ஏய் சூப்பர்!

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

1:35 ஆகிட்டிருக்கு. திரை கானம் கேட்டுட்ருக்கீங்க. 60-70களில் வந்து மிகவும் இனிமையான, மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நான் உங்கள் சுகன்யா. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில். பியூட்டிஃபுல் சாங், ஸ்டே டியூன்ட்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

கேவி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்லா ஈஸ்வரி அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 1:45 ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு குரல்களுக்குமே ஒரு பெக்யூலியர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அவரோட வாய்ஸ் வந்து என்னமோ கேக் வாக் மாதிரி ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கும். எல்லா ஈஸ்வரி அவரோட குரல் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு வாய்ஸ், ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஒரு வாய்ஸ், ரெண்டுத்தையும் பிளண்ட் பண்ணி ஒரு பாடல் அப்படின்னு யோசிச்சிருக்காரு எம்எஸ்வி அவர்கள். கனதாசன் அவர்களுடைய வரிகளையும் கூட ரொம்ப அழகான பாடல் கேட்டு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல, எம்எஸ்பி அவர்களுடைய இசையில தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நான் உங்க சுகன்யா.

0: பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

1:51 ஆயாச்சு. எஸ்திரை கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. பழமையோடு ஒரு இனிய பயணம் போயிட்டு வந்தாச்சு. 60 மற்றும் 70களில் வந்த ஒரு இனிமையான பாடல்களோடு வரிகளின் வலிமை தெரிந்த காலம் அது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ வலிமையாக இருக்கும், அவ்வளோ இதமாக இருக்கும், அதே மாதிரி நமக்கு உற்சாகம் கூட்டக்கூடிய விதமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான பாடல்களோடு இந்த 1 மணி நேர பயணத்தில் உங்களோடு இணைந்திருந்தது நான் உங்களை அர்ச்சி சுகன்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டுமில்லை, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளாக இருக்கட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களுடைய குரலில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். மதிய வேளையில் எல்லாருமே வந்து உங்களுடைய உணவு தயாரிக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டும் கூட முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரெஸ்ட் எடுக்காமல் வேலையே செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா உடலுக்கு ஓய்வு இருந்தால் மட்டுமே அடுத்த கட்ட வேலைகளை செய்ய முடியும். சிலர் வந்து இல்லை, நான் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவ்வப்போது உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு பட்டாலுமே தொடர்ந்து அதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உடலுக்கு ஓய்வு இல்லாமல் போயிடும். அதனால் ஓய்வு எடுத்துட்டு ரெயின்போ மெலடிஸில் வரக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதன் பிறகு ரெஸ்ட்டுக்கு பிறகு பொறுமையாக வேலை செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரெயின்போ மெலடிஸில் உரிமை கீதம் படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சித்ராவுடைய ரெண்டு பேரும் இணைந்து பாடின ஒரு பாட்டு. ஆர்.வி. உதயகுமாருடைய வரிகளில் மனோஜ் ஜியான் அவருடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ரெயின்போயம் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 2:11 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி. எஸ் திரைகாணம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ரெயின்போ மெலடிஸ்ல தான் இணைஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில ரொம்ப மெலடிஸ் அப்படின்ற மாதிரியான பாடல்களை நீங்க வந்து கேட்க போறீங்க. எஸ் அந்த வரிசையில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. எஸ் ஒரு அருமையான பாடல், இளையராஜா சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல், கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இந்த வரிகளும் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். என்னத்தான் உன்னை எண்ணித்தான், உடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான், சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான், என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான். அப்பா எவ்வளோ அழகாக இருக்குல்ல வரிகளும். எஸ், இந்த மாதிரி அழகான வரிகளோடு நீங்கள் மெலோடியாக கேட்கறதுக்காக நான் சூப்பரான பாடல்களை எடுத்து வச்சுருக்கேன் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக மாப்பிள்ளை திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இதுவுமே ஒரு அழகான பாடல், இங்கே வரிகளும் குரலும் ரொம்ப இனிமையாக இருக்கும். கேட்டு ரசிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய பாடல்கள் உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எஸ், மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்தும் ஒரு அழகான மெலடி பாடலை வந்து கேட்டு முடிச்சாச்சு. இன்பம் வாழும் இந்த நெஞ்சில் தீபம் ஏற்றும் காதல் ராணி அப்படின்னு சொல்லி வரிகள் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வரிகளும் ரொம்ப அழகாக இருக்கும். என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப அழகான வரிகளோடு இந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். பூவோடு வண்டு புதுமோகம் கொண்டு சொல்கின்ற வண்ணங்கள் நீ சொல்லத்தான் அப்படின்னு சொல்லி வரிகளும் ரொம்ப அழகாக இடம்பெற்றிருக்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: No?
1: No.
0: No?
1: No.
0: I won't say no. I hope you know.
1: No, no, no.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஹாய், நான் உங்க ஹரிசுக்குமன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சொன்னது.

நேரம் 2:31 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி. எஸ் இந்த நிகழ்ச்சியில மெலடிஸா கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் இரட்டை வால் குருவி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல். கே ஜே யேசுதாஸ் குரலில், மு மீதா வரிகளில், இளையராஜா இசையில் ஒரு சூப்பரான பாட்டு. ராஜராஜ சோழன் நான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பிடித்த பாடல்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாட்டு போட்டி விளையாடும் போது ரா அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது ராஜராஜ சோழன் நான் அப்படின்ற பாட்டு கண்டிப்பாக இடம்பெறும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு, வரிகளும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலை கேட்டு வந்துடலாம். எஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் வேதம் புதிய திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 2:55 ஆகிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இளையராஜாவுடைய குரலில், இளையராஜாவுடைய இசையமைப்பில், வைரமுத்தோட வரிகளில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.
1: வந்தன வந்தன வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்தது சந்திர

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவிக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. எஸ் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இந்த நிகழ்ச்சியில் அழகான இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக நீங்கள் கேட்கவிருப்பது ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த பாட்டு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ புன்னகை வருது அப்படின்னா, சின்ன வயசில் இந்த படங்கள் குறித்த அந்த தொடர்ந்து போட்டு பார்ப்போம் இல்லையா, சிடி அந்த மாதிரிலாம். இந்த படத்தை மழை டைம்லலாம் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். மழை டைம்லலாம் சில டைம் டிவியில் வந்து சிக்னல்லாம் வராது அப்படின்போது இந்த படத்தை நம்ம வந்து போட்டு போட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நெருக்கமான படம்னே சொல்லலாம். அப்படி ஒரு பாடல் தான் கேட்டு வர போகிறீங்க. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய பாடல்கள் உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோடு

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னரி லெமன்.
2: நேரம் 3:10 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக செல்வி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எஸ் நேரம் 3:20 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சி. வருஷம் 16 திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. எஸ் பொங்கலை பொங்கலை வைக்க அப்படின்னு பொங்கல் டைம்ல இந்த பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. அண்டு அந்த டைமில் மட்டும் இல்லாமல் இந்த பாடலை ரசித்து கேட்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ரொம்ப அழகான வரிகள் இதில் இருக்கும். பால்மேனியும் நூலானது, அது ஏன் அதுக்கொரு தாகம் வந்தது, மனதினில் கோடி நினைவுகள் ஓடி, மன்னன் யாரென தேடுதோ உன்னை பார்த்ததும் கூடுதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வரிகள் இருக்கும். நான் தூங்கியே நாளானது, அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது அப்படின்னு சொல்லி வரிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. எஸ் இந்த மாதிரி அழகான வரிகள் கொண்ட அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. எஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்டான, கொஞ்சம் வைபான சாங்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் சூரியன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. எஸ் இந்த பாட்டை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. லைக் இந்த பாட்டை வந்து மனோ எஸ் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல், தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.
4: லாலா டோல் டப்பிமா கண்ணை கங்கமாவோ.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இதோ ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 3:32 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சி. எஸ், இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து. மனோவின் குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாண்டியனா கொக்கா கொக்கா அப்படிங்கிற பாட்டு தான். எஸ், இந்த பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து அடுத்த பாட்டு உங்களுக்காக சூப்பரா எடுத்து வைக்கிறேன்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நேரம் 3:41. எஸ், திரைகானம் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் கே எஸ் சித்ரா மனோ உன்னிமேனன் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்தோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. திருடா திருடா திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமத்துவம்.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: என்ன
2: சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
2: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோ.

0: நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
5: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 3:56 ஆகிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் மீண்டும் 4 அதாவது 4:02 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சூப்பரான கேமோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். நிறைவு பாடலாக உங்களுக்காக ஜெய்ஹிந்த் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதோல்.

உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:03 ஆயிடுச்சு. எஸ், கெட் செட் கோ. கெட் செட் கோன்னு சொல்லி நம்ம வந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், இன்னைக்கு ஃபன் பண்ணாம நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேமோட தான் வந்திருக்கேன். என்ன கேம் ரம்யா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, சொல்லிடலாமா? எஸ், நான் ஒரு டைலாக்க சொல்லுவேங்க, அந்த டைலாக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேற வேற எமோஷன்ல சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்போ வருவீங்கன்ற ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து ரொம்ப கோபமாக கேட்பாங்க அந்த எப்போ வருவீங்க அப்படின்ற டைலாக். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த டைலாக் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை அந்த டைலாக்கை கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து ரெண்டு மூணு எமோஷன்லாம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவமாக, பயந்துக்கிட்டே, வெட்கப்பட்டுக்கிட்டே, சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு எமோஷன்ஸில் நீங்கள் சொல்லணும். அதுதான் இன்றைக்கி வந்து கேமாக இருக்க போகுது. இப்போ எப்போ வரீங்க அப்படின்றத வந்து கோவமாக சொல்லணும். நீங்க இந்த கேம் வந்து விளையாடணும். இதுதான் எனக்கான கேமா இருக்க போகுது. பண்ண போறீங்க, அதனால நல்லா இந்த கேமை ரூல்ஸை கேட்டுக்கோங்க. நான் சொன்ன உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும். டைம் எடுக்கக்கூடாது, லேக் எடுக்கக்கூடாது. நான் என்ன எமோஷன் சொல்கிறனோ அதில் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேமாக இருக்க போகுது. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கேம்குள்ளே போயிடலாம். மே

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே என் பொண்ணு என் பொண்ணு இதை பார்க்காத கண்ணு என்ன கண்ணு பொண்ணு

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 4:10 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 91.4 ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில சூப்பரான கேமோட தான் வந்திருக்கேன். நான் ஒரு சொற்றொடர், அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். அந்த சென்டென்ஸை, அந்த டைலாக நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு மூணு எமோஷன்ஸ்ல சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேமு. கேம்குள்ள போயிடலாமா? எஸ் நேர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பேச போறாங்க, எந்த மாதிரி சொல்ல போறாங்க அப்படின்னு எனக்கே தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிறது?
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேங்க.
1: சூப்பர். உங்களுக்கான சென்டென்ஸ் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
1: ஓகே, கண்ணு வேணும்னு கேட்டியாமே, இத வந்து எனக்கு எத்தனை எமோஷன் தெரியுமா? கோபமா, சிரிச்சுக்கிட்டே, பயந்துகிட்டே, மூணு எமோஷன்ல சொல்லுங்க பாப்போம்.
2: அந்த சென்டென்ஸ் சொல்லுங்க.
1: கண்ணு வேணும்னு கேட்டியாமே.
2: கண்ணு வேணும்னு கேட்டியாமே?
1: ஆமா.
2: ஓகே, கண்ணு வேணும்னு கேட்டியாமே, கண்ணு வேணும்னு கேட்டியாமே, கண்ணு வேணும்னு கேட்டியாமே.
1: அடடடடடடா, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, சூப்பருங்க. நல்ல முயற்சி, சூப்பரா பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சந்திரசேகர்.
2: ரொம்ப சந்தோஷம் மேம்.
1: நன்றி நன்றி. எஸ் முதல் காலரே சூப்பராக வந்து இந்த கேமை வந்து பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக விளையாடிட்டாங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன சென்டென்ஸ் வந்து வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் வந்து ஒரு கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. பட் ஆனாலும் கூட அவர் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் வந்து சூப்பராக வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. கோபமாக, பயந்துக்கிட்டே, சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப அழகாக சொன்னாரு. இதே மாதிரி அடுத்த நேரம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோமா. வணக்கம் ரெயின்போ.
3: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வெங்கட் சார். உங்களுக்கான டைலாக் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சொல்லுங்க.
3: ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.
1: ஓகே.
3: நான் ஒரே ஒரு தடவை முடிவு பண்ணிட்டான்னா நானே என் பேச்ச கேட்க மாட்டேன்.
1: பயந்துகிட்டே சொல்லுங்க.
3: ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா நானே என் பேச்ச கேட்க மாட்டேன்.
1: சோகமா?
3: நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் முடிவு நானே கேட்க மாட்டேன்.
1: அடாடாடாடாடா, சூப்பர் வெங்கட் சார், சூப்பர் சார். சொன்ன உடனே அப்படியே கேப்பே இல்ல, சொன்ன உடனே நான் முயற்சி பண்றேன் மேடம்னு சொல்லி அழகா முயற்சி பண்ணிக்கீங்க. சூப்பரா பண்ணீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து நேயர்கள் வந்து கேம் விளையாட போகிறாங்க. நான் சொல்ல சொல்ல டைலாக் சொல்ல நேயர்கள் வந்து விளையாட போகிறாங்க. அடடா, இந்த கேம் பிடிச்சிருச்சு போல, எல்லாம் லைனில் வந்து வந்துட்டே இருக்காங்க. எஸ் அடுத்த நேயர் வணக்கம். கலாமா, எப்படி இருக்கீங்க? சொல்லிடலாமா உங்களுக்கு? ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த டைலாக்கை சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், கோபமா சொல்லணும், சோகமா சொல்லணும். சிரிச்சுக்கிட்டே, சோகமா, கோபமா, மூணு எமோஷன்ல சொல்லுங்க பாக்குவோம். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சரி சரி, உங்களுக்கு ஈஸியா கொடுக்கறேன். என்ன கொடுமை சரவணா இது?
4: என்ன
1: கோபமா சொல்லணும். நல்ல முயற்சிமா, நன்றி நன்றி. எஸ் இந்த மாதிரிதான் நிகழ்ச்சி வந்து போக போகுது தொடர்ந்து. எஸ் அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க, உங்களோட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
5: வணக்கம.
1: வணக்கம்.
5: மாதவரம் செல்வராஜ்.
1: மாதவரம் செல்வராஜ், எப்படி இருக்கீங்க சார்?
5: சொல்லுங்க மேடம்.
1: அடடா, ரெடியா இருக்கீங்க போலியே. ஓகே சரி, உங்களுக்கு சொல்லிடலாம். அவங்க வந்து அதை ட்ரை பண்ணல, நீங்க ட்ரை பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இத

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: பொறுமையா ஒவ்வொரு எமோஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டே சொல்லுங்க. ஆ
1: சரி மேடம். ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரிஸ்க் சாப்பிடறப்பல.
0: எங்க சார் சிரிப்பே வரலையே சார். இது
1: ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிடறப்பல மேடம்.
0: ஓகே ஓகே. இப்போ சோகமா சோகமா சொல்லுங்க.
1: இப்ப சொன்னதா சோகம்.
0: அவ்வளவுதான் உங்க சோகம். கோபமா சொல்லுங்க. கோபமா இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா போனை எடுங்க, கால் பண்ணுங்க 044-298-6-0038 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 044-295-2-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில. ஆர்ஜே ரம்யா உங்களுக்காக சூப்பரான ஒரு கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், அதை நீங்கள் வந்து ரெண்டு மூணு எமோஷனில் வந்து சொல்லி காட்டணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நாடக திறமையை அப்படியே எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எஸ் அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில பேச ரம்யா மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு மேம். ராக்கி அது வீட்டுல பிரியாணி சாப்பிட்டா வயிறு புல்லா இருக்கு.
0: தூக்கம்
2: போட்டு தூக்கம் போட்டு உங்ககிட்ட பேசுறேன்.
0: சூப்பர் சார், பயங்கரமா அப்ப பிரிஸ்கா இருப்பீங்களா தூங்கி எழுந்த உடனே?
2: என்ன
0: கொடுமை சரவணா இது?
2: என்ன கொடுமை சார்வன? இது என்ன கொடுமை சார்வன?
0: நன்றி சார், நன்றி.

0: எஸ் நிகழ்ச்சி இந்த மாதிரி தான் தொடர்ந்து அப்படியே ஃபன்னாக வந்து போக போகுது. நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி என்னோட வந்து பேசலாம். நான் சொல்கிற டைலாக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கோபமானால் நம்ம வந்து எப்படி சொல்லணும், சிரிச்சுக்கிட்டேன்னா எப்படி சொல்லணும், பயந்துக்கிட்டேன்னா எப்படி சொல்லணும், ஐ மீன் ரொம்ப சோகமான நம்மளோட வாய்ஸ் டோனை வந்து எப்படி மாற்றணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற டைலாக்கை அப்படியே அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போகிறோம், கேம் விளையாட போகிறோம், பாட்டு கேட்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 4:20 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதிகமா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம், சார் சொன்ன மாதிரி ஒரு குட்டி தூக்கம்

0: தூக்கம் போட்டுட்டு அப்படியே பயங்கரமா வந்து அப்பாடா ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்கு, நாங்க போய் எங்களோட ஃபன்னை கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாம் ரெடியாகி வந்துட்டே இருக்காங்க. அந்த வரிசையில ஒரு நேர் இருக்காங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன மாதிரியான டைலாக்ஸ் அவங்களுக்கு வரப்போகுதுன்னு பாத்துருவோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஐயோ வணக்கம்மா.
0: ஐயோ வணக்கம்மா. பா யார் அது? வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெரி சாரி மா. வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். ஜெயசீலன், கொடமானப்பட்டி மா.
0: கொடமானப்பட்டி ஜெயசீலன் சார். சார் உங்களுக்கான டைலாக் சொல்லிரலாமா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: ஓகே, உங்களுக்கான டைலாக் வந்து மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு.
1: மாப்பு வச்சுட்டாடா ஆப்பா.
0: இத கோவமா சொல்லுங்க.
1: மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு. மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு. மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு.
0: சார் மூணு தடவை, மூணு தடவை வேணாம், ஒரு தடவை மட்டும் கோவமா.
1: சரி சரி. மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு.
0: ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க.
1: மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு.
0: ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சோகமா.
1: அம்மா மாப்பு வச்சுட்டாடா எனக்கு ஆப்பு.
0: ஜெயசீலன் சார் வேற மாதிரி. சூப்பர் சூப்பர் சார், நன்றி கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. ரொம்ப சூப்பரா கேம் வந்து விளையாடுறாங்க. நான் கூட என்ன நினைச்சேன், ஆனா நம்ம நேயர்கள் தான் எப்பவுமே ஸ்பெஷல் ஆச்சு, பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்து தொடர்ந்து விளையாடுவோம். உதித் நாராயணன் ஷாலினி சிங் இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எங்க எல்லாமே சமதுல.

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே செமதூளு.

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே செம்மதூளு.

0: நேரம் 4:29 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில நான் ஒரு டைலாக் கொடுக்க நேயர்களான நீங்க வந்து அது வந்து 2-3 எமோஷன்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்த நேயர் வந்து காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்றத பாத்துருவோமா. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். உங்களுக்கான டைலாக் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: ஓகே, கண்ணு வேணும்னு

0: கேட்டியாமே.
1: எலிசா கொடுங்க.
0: ஈஸியானது தான். கண்ணு வேணும்னு கேட்டியாமே.
1: தண்ணி வேணும்னு கேட்டியாமே.
0: ஆ கோவமா சொல்லுங்க.
1: தண்ணி வேணும்னு கேட்டியாமே. தண்ணி வேச கேட்டியாமே. கேட்டா மேடம்.
0: சவுண்டை மட்டும் ஏற்றி இறக்கி கொடுத்துட்டீங்க. எமோஷன் எந்த எமோஷன்னு எனக்கு தெரியலையே. எனிவே நல்ல முயற்சி சார். நன்றி நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார் நன்றி. எஸ் அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வேலைச்சேரியிலிருந்து முனுசாமி பேசுறேம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க அதே டயலாக் சொல்லுங்க.
2: என்ன டயலாக்மா?
0: கண்ணு வேணும்னு கேட்டியாமே.
2: கண்ணு வேணும்னு கேட்டியாமே. கண்ணு வேணும்னு கேட்டியாமே. ஹலோ
0: கோமா சொல்லுங்க. அத
2: கண்ணு வேணும்னு கேட்டேன்னு
0: சொன்னீங்க. சிரிச்சுக்கிட்டே
2: கண்ணு வேணும்னு கேட்டேன்ட்டே.
0: சோகமா?
2: கண்ணு வேணும்னு கேட்டீங்களாம்மா. ஹலோ.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சார், நல்ல முயற்சி. நன்றி நன்றி
2: மேடம். இது இந்த லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு
0: நன்றி சார். நன்றி, ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: எஸ் இந்த மாதிரி தான் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டே இருக்க போகுது. அந்த வகையில அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
4: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்குது.
0: அப்படியா, விளையாடலாமா?
4: சொல்லுங்க மேடம், ஜாலியா சொல்லுங்க மேடம்.
0: ஜாலியா தான் சொல்றேன், உங்களுக்காக சூப்பரா எடுத்து வந்திருக்கேன். என்ன சொல்லலாம் உங்களுக்காக? ஓகே, எப்ப வரீங்க? நான் சொன்னதே சொல்லுங்க. கோவமா
4: எப்ப வரீங்க?
0: சோகமா சொல்லிட்டீங்களா?
4: ஆமா சோகமா சொன்ன.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி.
4: நன்றி மேடம்.
0: நன்றி சார் நன்றி. எஸ் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
5: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: திருநெல்வேலூர் கணபதி.
0: கணபதி சார், உங்களுக்கான டயலாக் கொடுத்துட்டுமா? நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி.
5: ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி.
0: சிரிச்சுக்கிட்டே
5: நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி.
0: ஆமா சொல்லுங்க. சோகமா சொல்றேன்னு எங்க வாய்ஸே வரலையே, உள்ள போயிடுச்சு வாய்ஸே. ஓகே ஓகே சூப்பர் சார், நல்ல முயற்சி. நன்றி நன்றி சார் நன்றி. எஸ் கேம் இப்படிதான் வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருக்க போது. இப்போ ஒரு தடவை சொன்னா அப்படின்னு சொன்னதுனால ஒரு தடவை சொல்வாயா அப்படின்னு சொல்லி வசிகரா திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. நேர்கள் வந்து ரொம்ப ஃபன்னா வந்து என் கூட விளையாடுறதை பார்க்கலாம்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 4:40 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில நான் ஒரு டைலாக் சொல்ல நேர்கள் நீங்க வந்து 2-3 இமோஷன்ல வந்து பேசி காட்டணுங்க. அதுதான் இன்னைக்கான கேமு, அதுதான் இன்னைக்கான ரூல்ஸ். ஸோ இன்னைக்கு நேர்கள் வந்து அப்படியே சூப்பரா உற்சாகமா இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: போரூர் பொன்ராஜ் சார், உங்களுக்கான டைலாக் சொல்லிடலாமா?
1: அதாவது எல்லாரையுமே குழந்தை மாதிரி ஆக்கிட்டீங்க மேடம். உண்மையில பெரிய பெரிய வயது முதியவர்கள்லாம் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம கலில அகமது மிமிக்ரி செம்மையா பண்ணாரு, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். அதாவது இந்த பாராட்டுற மனசு வேணும்னு சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்கள. நீங்க வந்து நம்ம
1: குடமாட்டப்பட்டு பேசலாம்னு சொன்னதான் ரொம்ப ரசிச்சு கேக்குற மாதிரி.
0: ஓகே ஓகே சூப்பர் சார். உங்களுக்கான டைலாக் கொடுத்துடலாம், உங்களே குழந்தையா மாத்திரலாமா அப்போ? ஓகே, உங்களுக்கான டைலாக்
1: இன்னொன்னு
0: வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுங்க. நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்புங்க. நான் சொன்ன உடனே அப்படியே வந்து ஒவ்வொரு எமோஷன் எல்லாம் வந்து பண்ணி காட்டிட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து. எதிர்ப்பு பிரச்சனை, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா.
0: சொல்லுங்க சார்.
2: சூப்பரா போயிட்டு இருக்கு. அருமையா.
0: ஓகே, உங்களுக்கான டைலாக் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: ஓகே அசோக், இந்த நாள உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. அசோக், இந்த நாள உன் டைரியில
2: குறிச்சு வச்சுக்கோ.
0: ஒரே நிமிஷம், நான் சொல்றேன். இப்ப இப்ப வந்து நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் இத.
2: வெக்கப்பட்டுக்கிட்டே
0: சொல்லுங்க.
2: குறிச்சு வச்சுக்கோ.
0: சூப்பர் சார், சூப்பர்.
2: நன்றிமா.
0: நன்றி நன்றி சார், நன்றி. எஸ் ஃபன் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். நிஜமாவே வந்து ரொம்ப ஃபன்னாக தான் போயிட்டு இருக்கு. நேயர்கள் வந்து ரொம்ப அட்டகாசமா விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ரெண்டு பக்கமே வந்து, அதாவது எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம உள்ள வந்து மென்டல் ப்ரெஷர்லாம் போய் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இந்த கேம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ வந்து மகிழ்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்காங்க நேயர்கள். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த வகையில அடுத்த நேயர்கள் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. நிலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் ஹேமலதாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க மேம். நானும் நம்ம நிகழ்ச்சி போதே நமக்கு என்ன கவலை, ஃபன் பண்ணலாமா, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க.
0: அடாடாடா சூப்பர்மா. ஓகே, உங்களுக்கு ஒன்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லிரலாமா?
3: சொல்லுங்க மேம்.
0: ஓகே, உங்களுக்கான டைலாக் வந்து ஈஸியா குடுக்கலாமா இல்ல கஷ்டமா குடுக்கலாமா?
3: எப்படி ஒண்ணு கொடுங்க, ஏதோ முயற்சி பண்றேன்.
0: என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவீங்க. உங்களுக்கான டைலாக் வந்து, சாப்பாட்டுல உப்பு போட்டியா? இத வந்து கோமா கேளுங்க.
3: சாப்பாட்டுல உப்பு போட்டியா?
0: சாப்பாட்டுல உப்பு போட்டியா?

0: சூப்பர். வெக்கப்பட்டுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுங்க. அத
1: சாப்பாட்டுல உப்பு போட்டியா?
0: ஓகே ஓகே, இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்டா உப்பு போட மாட்டாங்களே.
1: சாப்பாட்டுல உப்பு போட்டியா?
0: ஓகே சூப்பர் சூப்பர்மா. ஒவ்வொரு டைலாக் நீங்க பேசுற டைலாக்க வேற ஒரு எமோஷன்ஸ்ல நீங்களே சொல்லி பாருங்களேன், அது ரொம்ப அழகா இருக்கும். உங்களை நீங்களே சிரிச்சு வந்து தட்டி கொடுத்துப்பீங்க, அடடடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டு அந்த கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அடடா எனக்கே வந்து சூப்பர் ரம்யா நீ செமையா பண்றீ அப்படின்னு தோணும். அதே மாதிரி உங்களுக்குமே நீங்க அந்த விஷயம் பண்ற போது அது கத்துக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன டாஸ்க்லாம் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கோங்களேன். ஒரு டைலாக்கு நீங்க எப்பவுமே பேசுற ஒரு டைலாக்கு எப்போ வந்த அப்படின்னு கேட்பீங்க, இல்லை இல்லை வந்து வெளியே போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ், சின்ன சின்ன ஒரு வாக்கியங்கள் நம்ம டெய்லியும் பேசுறது, அதை ரெண்டு மூணு எமோஷன்ஸ்ல நீங்களே கேட்டு பாருங்க. ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப பாட்டு கேட்டுட்டே இதை கேளுங்க, இல்லை பாட்டு கேட்டு முடிச்சுட்டு சின்ன சின்ன கேப் இருக்கும் அப்பெல்லாம் வந்து இதை கேட்டுட்டே இருந்தீங்க இல்லை ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எஸ் அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வாழ்க வளமுடன் மடிப்பாக்கம் கோபாலன். டிஎம் மார்க்கேல.
0: சூப்பரா இருக்கேன் சார். உங்களுக்கான டைலாக் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன்.
0: சொல்லி பாக்குறீங்களா? ஓகே. இந்த அரிசி எந்த கடையில வாங்கின?
2: இந்த அரிசி எந்த கடையில வாங்கின?
0: ஆமா கோமா சொல்லுங்க.
2: இந்த அரிசி எந்த கடையில வாங்கின?
0: சிரிச்சுக்கிட்டே.
2: இந்த எந்த கடையில வாங்கின?
0: ஓகே. சோகமா.
2: இந்த அரிசி எந்த கடையில
0: அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க யாரு? இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: தேவராஜ் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான டைலாக் சொல்லட்டுமாங்க சார்?
3: சொல்லுங்க மேடம்.
0: வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். இதை நீங்கள் பொறுமையாகவே சொல்லுங்கள், ஆனால் எல்லா எமோஷன்ஸ்லேயும் சொல்லணும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். கோமா சொல்லுங்க.
3: வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான்.
0: சிரிச்சுக்கிட்டே.
3: வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான்.
0: ஓகே. சோகமா.
3: ஒரு வட்டம் மாதிரி, ஜெயிக்கிறவன் ஜெயிப்பான்.
0: சூப்பர் சூப்பர் சார், நல்ல முயற்சி. நன்றி சார்.
3: நன்றி
0: மேடம். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு கேம் வந்து. எனக்குமே வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டி விட்டாங்க. நானுமே வந்து இன்னும் நிறைய டைலாக்ஸ் நெக்ஸ்ட் வர கேம்லலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நேர்கள் வந்து தூண்டி விட்டாங்க. எஸ் சூப்பராக போயிட்டுருக்கேன். இந்த கேமில் வந்து ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 4:50 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ல

0: ஃபன் பண்ணலாமா? இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா வந்து கேம் வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நேர்கள் வந்து நான் டைலாக் சொல்ல சொல்ல அவங்களும் ரெண்டு மூணு எமோஷன்ஸ்ல சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான டைலாக் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: முதல்ல எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க.
1: சொல்லுங்க மேடம்,
0: எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: பெரம்பூர்ல இருந்து சிவா பேசுறேன் மேடம்.
0: சிவா சார், ஓகே, உங்களுக்கான டைலாக் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்த? இது சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க.
1: என்ன மேடம்?
0: ஸ்கூல்ல இருந்து எப்போ வந்த?
1: சொல்லுங்க மேடம்.
0: இத நீங்க தான் சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க.
1: பெரம்பூர் ஸ்கூல்ல இருந்து எப்போ வந்தேன்னு? 4:30 வந்தேன்
0: சார். உங்களை ஆன்சர் பண்ண சொல்ல, இது ரெண்டு மூணு எமோஷன்ஸ்ல சொல்லணும். இப்ப கேட்டுட்டு இருந்தீங்களா இல்லையா கேம்?
1: எப்படி மேடம் சொல்றது?
0: நான் சொல்ற டைலாக்க ரெண்டு மூணு கோவமா சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், பயந்துட்டே சொல்லணும். இப்ப நேயர்கள்லாம் அப்படிதான சொல்லிட்டு இருந்தாங்க.
1: ஸ்கூல்ல இருந்து 4:30 வந்தமா அப்படின்னமா?
0: ஓகே சார், நல்ல முயற்சி, நன்றி.
1: ஓகே மேடம்,
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சஞ்சய் மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம். பாபுராஜ் வந்து முகமது இக்பால்.
0: உங்களுக்கான டைலாக் சொல்லட்டுமா சார்?
2: சொல்லுங்க.
0: ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்த? இது கோவமா சொல்லுங்க.
2: ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்த?
0: கோவமா சார் இது? சிரிச்சுக்கிட்டே கேளுங்க, ஹாப்பியா.
2: ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்தீங்க?
0: கோவத்துல கோவம் இல்ல, சிரிச்சுக்கிட்டே கேட்க சொன்ன, சிரிப்பு இல்ல. சரி, பயந்துகிட்டே கேளுங்க. பயம், பயம், ஒரு பயத்துல கேப்பாங்கல்ல, ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்தேன்னு சொல்லி.
2: ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்த?
0: வெக்கப்பட்டுகிட்டே கேளுங்க. வெக்கப்பட்டுகிட்டே கேளுங்க.
2: ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்த?
0: எல்லாத்துக்கும் ஒரே டோன் தான். எனிவேஸ், ட்ரை பண்ணதுக்கு நன்றி சார், வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா ரொம்ப ஜாலியா வந்து போச்சு. நான் ஒரு டைலாக் சொல்ல சொல்ல நேயர்கள் வந்து ரொம்ப உடனே வந்து அந்த டைலாக் வந்து சொன்னதையும் அந்த எமோஷன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. இப்ப நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், கிராஜுலேஷன், வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து. வால்யூம் எனக்கு என்ன கம்மியா காதுல உழுது, உங்களுக்கு நான் பேசுறது காதுல உழுவுது இல்ல?
0: நல்லா கேக்குதே.
3: சரி மேடம்,
0: ஓகே சொல்லுங்க.
3: நான் என்ன சொல்லணும் சார் மேடம்?
0: உங்களுக்கு டைலாக் சொல்லவா?
3: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: ஓகே, உங்களுக்கான டைலாக். ஓகே, நான் ஒரு தடவை சொன்னா 100 சொன்ன மாதிரி. நன்றி நன்றிமா, நன்றி, நல்ல முயற்சி.
3: பண்ணிட்டீங்களே
0: பயங்கரமா, சூப்பர்மா, நன்றி
3: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா அட்டகாசமா வந்து நிறைவு பெற்றுக்கணும்னு நினைக்கலாம். ஏன்னா எல்லா நேயர்களுமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு சிலர்லாம் ரொம்ப பெஸ்டாவே வந்து சொல்ல சொல்ல டக்கு டக்கு டக்குன்னு நான் கோவம்னா கோவப்பட்டு சிரிச்சுன்னா சிரிச்சுட்டு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. எஸ், இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோட சேர்ந்து விளையாடலன்னு ஐ எம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்க போறேன். எஸ், நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில நிறைவு பாடலா தம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதோடு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி

விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். சின்ன வயசுல ஒரு அழகான ஒரு பழக்கம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. இப்ப அது இல்லாம போன பழக்கமா கூட இருக்கும். மொட்டை மாடியில போய் படுத்துட்டு மல்லாக்கா படுத்து வானத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பத்தியும் நிலாக்களை பத்தியும் நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் அதை வச்சு நம்மளா உண்டாக்கக்கூடிய கதைகளும் இருக்கும். அதே போல இந்த சாயங்கால நேரத்தில் வந்து நம்மளோட பெரியவங்களா இருக்கட்டும், நம்மளோட பாட்டி தாத்தா இருக்கட்டும், சித்தப்பா சித்தியா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு நிறைய கேள்வி அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற உலக கதைகள்ல இருந்து ஊர்கதை பேசி கடைசியில வானத்துல வந்து முடியும். என்னதான் வந்து நம்ம நிலாவில வந்து பாட்டி வாட சுட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கதைகளை வந்து சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு சில் காத்து நம்மளை உலகத்தை மறந்து இந்த போன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம வேகத்தை பார்த்து வானத்தை பார்த்து கதைச்ச நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் இல்லையா. இன்னைக்கு அந்த பழக்கம் ஏன் குறைஞ்சது அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாகவே இருந்தாலும் அது ஒரு சின்ன வருத்தமாகவுமே இருக்கு. சரி ஓகே, ஏன் குறைஞ்சது அப்படின்றத பத்தி ஒரு பக்கம் பேசினாலும் நம்ம நிலா நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து வியந்த சில விஷயங்கள், அப்போ பேசின சில கதைகள், மறக்க முடியாத நினைவுகள், அதை பத்திலாம் இன்னைக்கு நினைவு கூர்ந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த மாதிரியான பல கதைகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க தொடர்ந்து கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-0038 மற்றும் 295-2-0-5-5-4. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து நிலவை கொண்டு வா என்ற அழகான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. திஸ் இஸ் அஜய் மீனா.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: பாட்டி தாத்தா எல்லாம் அருமையா கதை சொல்லுவாங்க மேடம். மொட்டை மாடியில நிலவு படிப்பாங்க, சூப்பரா இருக்கும் மேடம். நல்ல தலைப்பு, அருமை அருமைமா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: வாய் கொடுத்து நன்றிமா.
1: நன்றி நன்றி நன்றி. நம்ம என்னதான் வந்து இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் நிறைய பேசினாலும், நம்ம ஏன் நிலவை பாக்குறது குறைஞ்சது அப்படின்றதுக்கான காரணத்தையும் நேர்கள் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வை இட் ஹாஸ் ரெடியூஸ்ட் அப்படின்றதுக்கான பதிலும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
2: இருக்குறதுல அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நேரம் இல்ல, ஐயோ நானே தூங்குறதுக்கு நேரம் இல்ல, சாப்பிடறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி இத போய் பாத்துக்கிட்டு அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க மேடம்.
1: அப்படியே பரபர பரபரன்னு ஓடிட்டே இருக்காங்கல்ல.
2: பரபரப்பான உலகத்துல நம்ம நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, உட்கார்றதுக்கு நேரம் இல்ல, பாக்குறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க மேடம். அதுக்குதான் ரெண்டு விஷயம் நான் நினைக்கிறேன் மேடம்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
2: நன்றி மேடம், நன்றி.
1: எஸ் நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த போன் பாக்குறதுனால அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாருங்களேன், நம்ம வந்து பரபர பரபரன்னு ஒரு மெக்கானிக்கான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இதுக்கு நடுவுல ஏன் எனக்கு சாப்பிடவே டைம் இல்லை, என்ன போயிட்டு நீ வந்து நிலவை பாத்தியா நட்சத்திரத்தை பாத்தியான்னு சொல்லி கேட்டுருக்க அப்படின்ற மாதிரியான, கண்டிப்பா இந்த மாதிரியான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். எஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். தொடர்ந்து நேர்கள் கால் பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்திலையும் நீங்க பதிவு செய்யலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நான் சொல்றேன். 9 8 6 0 3 8 and 2 9 5 2 0 5 4 பாடலையும் கேட்டு வந்துடலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். உங்கள் எஃப்எம் ரெயின்

0: 5:11 எஸ் நேயர்கள் நிறைய பேர் லைன்ல காத்துட்டே இருக்காங்க. யாருங்கறத பார்க்கலாம் போல. வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க பாப்போம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: தொடர்ந்து அந்த நிலவை பாக்குறது, நட்சத்திரத்தை பாக்குறது, வானத்தை அண்ணாந்து பாக்குறது, இந்த மாதிரியான நிறைய

0: விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றது தான். ஒரு நேர் வந்து ரொம்ப அழகாக சொன்னாருங்க, ஒன்று இந்த மொபைல் ஃபோன் இந்த டெக்னாலஜி அப்படின்றதுனால நம்ம நிமிந்து பார்க்கறத மறுத்துட்டு நம்ம கீழே குனிஞ்சு தரையை பார்த்தே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்னொரு அழகான விஷயம், எனக்கு சாப்பிடவே நேரம் இல்லை, இதில் எங்கேருந்து நான் வானத்தை பார்க்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தான். அடுத்த நேர் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அடிக்கிற
0: வெயில்ல உற்சாகமே நிகழ்ச்சியை கேக்குறது. வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
1: அதாவது ஏன் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றேனுங்க. இப்ப நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, அதுக்காக நம்ம அப்பா அம்மா சோறு ஊட்ட போது நான் பாத்துக்கணும், அது எவ்வளவு தெரியாது நமக்கு. எட்டு வயசுல நமக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, அங்க பாட்டி இருக்காங்க நிலவுல நெல்லு குத்திட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க.
0: பாட்டி வட சுட்டு இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன், நெல்லு குத்திட்டு இருக்காங்க
1: அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலக பார்த்து தெரியும், இங்க பாக்க உரல
0: மாதிரி தெரியும்.
1: ஆனா இப்ப பாத்தோம்னா அது என்ன பார்த்தா, ஒரு ஆலமரம் விழுது பார்த்து இருக்குது. அது
0: ஆலமரம் விழுது மாதிரி இருக்கு இன்னைக்கு.
1: ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு தலையோட ஆலமரம் விழுது
0: தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆயா இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம், பார்த்தாங்க. அடுத்து உலக்க இருந்ததுன்னு சொன்னாங்க, சொல்லி பார்த்து பார்த்தோம். அடுத்தபடி ஆலமரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். என்னையா நீ உயிரில்லாத பொருளையே வந்து காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் யார் எங்கன்றது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மீனா
0: மேடம், சிறப்பா இருக்கீங்க. சொல்லுங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, சொல்லுங்க.
2: நிலவு வந்து நம்ம சென்னை மக்கள் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க. குழந்தைய வரைக்கும் பார்த்து நிலா
0: பாத்துக்கிட்டுதான் வந்து
2: யாரும் பாக்காதவங்க யாருமே கிடையாது. இருந்தாலும் சின்ன வயசுல நான் எல்லாம் வந்து நிலவு பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவும் பவர்னு நிலவு வருது பாருங்க. அன்னைக்கு வந்து நாங்க வெளியே உட்காந்து நல்லா கூட்டாஞ்சோறெல்லாம் வந்து சாப்பிடுவோம் மேடம். அப்ப சாப்பிட்டுக்கிட்டு நாங்க பேசுவோம், அந்த மாதிரி பாரு உள்ளுக்க பாட்டி வந்து வெத்தலை பாட்டிய கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்க இருந்து வந்து கை கை கை ஆட்டுவோம். அதுக்குள்ள வந்து வடிவமா தெரியும். வந்து நிலாவுக்குள்ள வந்து பல ஒரு உருவங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் தெரியும் மேடம். அதே மாதிரி நம்ம வந்து களத்துல வந்து நாங்க வந்து மிளகா முத்தல் எல்லாம் போட்டிருப்போம். காத்துக்கிட்டு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்துக்கு அதுக்கும் எங்க அப்பா வந்து பெருக எடுத்துட்டு வந்து அந்த ஒரு நிலா இல்லாத வடிக்கு எடுத்துட்டு வந்துடலாம்.
0: சூப்பர் சார், சூப்பர். சிறப்பு சிறப்பு.
2: வெளிச்சத்துல அருமையா இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும்.
0: கண்ணாடி மாதிரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ.
2: நன்றி, நன்றி.
0: தேங்க்யூ. எஸ், ரொம்ப அழகாக நிறைய நேர்கள் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3838 மற்றும் 295-2-5-5-4. எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து தி அவர்களுடைய குரலில் ஒரு அழகான பாடல்.

0: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நீங்க
2: நாங்க வந்து நிலாவை பாக்கும்போது நாங்க சின்ன பிள்ளைங்களை விளையாடும் போது நிலா எங்க கூடவே வருது, என் கூட வருது, உன் கூட வருது அப்படின்னு சண்டை போட்டுக்குவோம். என் கூட தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு விளையாடுவோம். அப்ப வந்து பாட்டு எல்லாம் சொல்லி தருவாங்க. அம்பிளி அம்பிளி வா வா அவாரங்காட்டுக்கு போனிக்கு ஒரு பட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த ஆக்ஷனோட அது அப்படியே சொல்லுவோம். பேச தெரியாத குழந்தை கூட அது வா வான்னு சொல்லிட்டு இந்த பொட்டு வைக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் என்னோட பேரன்

0: அதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோங்க மேம். அது வழி வழியா அந்த பாட்டெல்லாம் அந்த நிலாவை பார்த்தோடனே நமக்கு நம்ம கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பௌர்ணமி நேரத்துல நிலா கரண்ட் இருக்காது, அடிக்கடி கிராமத்துல நின்றுடும். அப்ப உட்கார்ந்து எல்லாரும் குடும்பத்தோட வெளியில உட்கார்ந்து நிலா சோறு சாப்பிடுவோம் மேம்.
1: பாட்டு கையில
0: உருட்டி உருட்டி கொடுப்பாங்க. அப்ப அந்த பாட்டி கதை சொல்லுவாங்க, அந்த வடை சுட்டுட்டு இருக்காங்க பாட்டி, பாட்டி நிலாவில வடை சுட்டுட்டு இருக்காங்க. எப்படி போனாங்க பாட்டி நிலாவுக்கு அப்படின்னு.
1: அதுக்கு பதில் கிடைச்சதுங்களா? அதுக்கு பதில் கிடைச்சதானே? அருமையான ஒரு பாடலும் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 101.4

0: 5:38 நம்ம மாயாச்சு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மனோகரன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். சொல்லுங்க.
1: அதாவது நிலாவை வந்து இப்ப எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பௌர்ணமி வந்துருச்சுன்னா மாடிக்கு போயிடுறாங்க. மாடியில போய் நாங்களே வந்து சித்திரை மாசம் சித்திரா பௌர்ணமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் சாதம் எல்லாம் கிளறி எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் மாடியில கொண்டு வச்சு எல்லாரும் சாப்பிடுவோம். நிலாவை பாத்துக்கிட்டா எல்லாரும் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க எல்லாம் எல்லாருமே. பதினோரு மணி வரைக்கும் அங்கேயே இருக்கும். அங்கே அந்த பிள்ளைங்க எல்லாம் ஓடி குடிச்சு விளாடுங்க, எங்க பேத்திங்க எல்லாம் நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க, நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், நல்லா வேடிக்கையா இருக்கும். அந்த மாதிரி நிலாவை பாக்குறது வந்து பல இடத்துல குறைஞ்சா கூட ஒரு சில இடத்துல அது இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது தான் என்னோட
0: கருத்து. சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த நேரத்தில் வணக்கம். சுழந்து அடுத்த நேயருக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, நேர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி கணபதிங்க.
0: சொல்லுங்க கணபதி சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்ட்ட பேசி.
2: ஆமாங்க, நானும் உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்குங்க, நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கு, சொல்லுங்க சார்.
2: நிலா வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் பாப்பேன், அப்ப கூட பாப்பேன், மேல ஏறி பாப்பேன். வெளியில இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போன் பண்ணி சொல்றேன், நிலால முகம் தெரியுது பாருன்னு. அக்கா அதே மாதிரி ஒரு முகம் தெரியுது, ஒரு யாரோ உக்காந்துக்கிற மாதிரி மூஞ்சை காட்டுற மாதிரி இருக்கு.
0: யாரோ உக்காந்து மூஞ்சை காட்டுற மாதிரி இருக்கு. தொடர்ந்து முகநூல்ல கண்ணன் பி அவர்கள், என் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய ஞாயிறு மாலை வணக்கம் மீனா, ரெயின்போ மேடி நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள், வாழ்க வளர்க வளமுடன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. பி கே ஹித்தேந்திரதாஸ் எனி சாங் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் வந்து ஹித்தேந்திரதாஸ் அசாம்ல இருந்து சத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் தென் நதராங்கி சத்தீஸ்கர்ல இருந்துலாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஹீரமணி வர்மா. அண்ட் தென் பரஸ்மணி வர்மா, புஷ்பேந்திரமணி வர்மா, நோக்கிலல் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் போட்டு அமைச்சிருந்திருக்காங்க. அடுத்தபடியாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் மேடை ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ஹேமலதா அவர்கள், நிலாவை தானே மீனா நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிலாவோட ஃபோட்டோவும் சூரியனும் அப்படியே மறையிற டைம்ல எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து அமைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் கேட்டு நினைத்துருங்களா. எஃப்எம் ரெயின்போ 101.4.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 5:45 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேர்கள் வணக்கம். வணக்கம் மேடம்.
1: நீங்க மேடத்துல கூப்பிட்டு போவாங்க, வந்து சாப்பாடு வைப்பாங்க, செய்வாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இப்ப குழந்தைங்களா அதுல கேர் பண்ண மாட்டேங்க, போன் இல்ல போன் மாட்டாங்க, அழகா பாத்துக்கிறீங்க. ஆனா எங்க அம்மா அப்படின்னா கிடையாது, அக்கா வீட்டுக்கு போன குழந்தைங்க மேல ஏற்ற மாடி போயிருவாங்க, கதை செஞ்சு செஞ்சிருக்காங்க. ஆனா அதுங்களும் கேட்டுட்டு போவாங்க, என்னதான் கேட்ச் பண்ணி தெரியுது போதும்.

0: தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், தேங்க்யூ. அடுத்த நேர்களை வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா?
1: திருவெற்றூர் பத்மாவதிம்மா. நல்லா இருக்கியா கண்ணே?
0: நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் கண்ணே.
0: உடம்பெல்லாம் பரவாயில்லையா?
1: பரவாயில்ல, தாங்குவாங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: அப்ப வந்துமா எங்க தாத்தா பாட்டிலாம் மத்தமல்லும் பயப்படுங்க, நல்லா காட்டுங்க, சோறு ஊட்டுக்குங்க, அதை சொல்லிடுங்க. அப்ப அப்படி பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்லை, இப்ப வந்து செல்ல பாத்துக்கணும், பிள்ளைங்க எல்லாம் பாத்துங்க, செல்ல பாத்துடுங்க, ஓடுங்க,
0: ஓடுங்க.
1: இப்படி இந்த பழக்கம் இப்ப ஆகி போச்சுட்டாங்க.
0: கஷ்டப்பட்டு வெளியில கூட்டு போய் மொட்டை மாடி கூட்டு போயிட்டு நிலாவை பாரு, அங்க பாரு பாட்டி இருக்குன்னு சொல்லி கதை சொல்லி விட்டதெல்லாம் இப்ப வந்து போனை கையில கொடுத்தமா, ஒரு கேம் கையில கொடுத்தமா, சாப்பாடு டபு டபுன்னு நாலு வாய் உள்ள தள்ளி விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. சோ அதுவுமே ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றத விட, நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் 101.4.

0: லைவாவே வந்துருச்சா?
1: ஆமா, வாட்ஸ்அப் எல்லாம் பாக்குறாங்களே, டைரக்டா வேற காட்டுறாங்க இல்லையா, காலடி வச்சுட்டு நடந்தது எல்லாமே பாத்துறாங்க. அதனால நிலவு பத்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்புறம் நிலவு பத்தி பாட்டு நிறைய பாடுறதுனால எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க.
0: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ. எஸ்வரந்த நிறைய நேர்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்து அடுத்த பாடலும் கேட்டலாம் அப்படின்னு இருக்கு. சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டேன். இதுங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 5:51 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க ராஜசேகர் சார்?
1: வணக்கம் மேடம். நிலவு பத்தி கேட்டீங்க, இப்ப வந்து நிலவு வந்து லைவாவே வந்தாச்சு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரங்களும் காலங்களும் குறைஞ்சிருச்சு ஏன் கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? ஓகே, ஸ்னேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா அமைதியான இருக்கக்கூடிய இடங்களையும் சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துலையும் இருங்க, ஸோ தட் அடுத்த நேயர்களுக்கு வந்து தொந்தரவாகாமல் பார்த்துக்கலாம். அடுத்த நேயர்களை வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வானத்துல
2: இருக்க நிலவு, வானவில் இருக்க நிலவு,
4: ரெயின்போல இருக்க நிலவு.
2: ஓகே,
4: எங்க கூட பேசிக்கிட்டு இருக்க நிலவு,
2: எங்க கூட பேசிட்டு இருக்க நிலவு. சிறப்பு சிறப்பு, தேங்க்யூ.
4: சின்ன பிள்ளைல அந்த நிலவை பார்த்தாலே அவன் முழு நிலவு நம்ம அப்படியே தெருவில் அப்படியே போயிட்டே இருப்போம். அப்ப எல்லாம் கரண்ட் இருக்காது எங்களுக்கு எல்லாம். அப்ப அந்த அப்படியே பின்னாடியே வர மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. எங்க கூட வருது, எங்க கூட வருதுன்னு அவ்வளவு ஜாலியா
2: இருக்கும்.
4: அப்புறம் அந்த முற்றத்துல உட்காந்து கரண்ட் இல்லாத நேரம் உட்காந்து சாப்பிட வச்சு அவ்வளவு அது ஒரு குளிர்ச்சியா தெரியும் நம்மளுக்கு. ஏதோ நிலவுல போய் சாப்பிடுற மாதிரி இருக்கும்.
2: வேற மாதிரி
4: பேரண்டு காட்டுவேன். இந்த மரத்து இடையில வரும் நிலவு வரும்போது அங்க நான் காமிப்பேன். என் பேரனுக்கு ஃபுல்லா காமிச்சிருக்கேன். அவங்க தாத்தா கீழ கூட்டு போய் அந்த இதுல நடக்கும்போது நடைபாதையில நடக்கும்போது காமிச்சுட்டே போவாங்க.
2: சூப்பர்.
4: முழு நிலவு அத கரெக்டா சொல்லி சொல்லி கொடுப்பாங்க.
2: ஆமா,
4: பேரன் பேத்துக்கு காட்டுவோம் என்னெல்லாம் ஓடியா ஓடியா பாட்டு போவாங்க.
2: தேங்க்யூ. சரி, லாஸ்ட் நேரம் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட நிறைய பேச முடியல அப்படின்ற வருத்தமும் இருக்கு. அதோட ஒரு சின்ன சந்தோஷம் வந்து என்ன நிலவு அப்படின்னு சொன்னதுக்காகவும் தான். ஸோ இதுவரை கால் பண்ண மற்றும் மெசேஜ் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் 7:30 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரெயின்போ 101.4.
5: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக அரசு கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்கு

தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: That went out to Elvira and Francesca. Please stay tuned in for the next broadcast.
1: நேயர்களே, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
3: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
3: நீ கில்லாடி தான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இல் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்து

0: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
1: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேயர்களே, இந்த வார ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருப்பவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அகரம் கிராமத்தை சேர்ந்த ஏ பி கோகுல்கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கோகுல்கிருஷ்ணன்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க கோகுல், நீங்க வந்து உங்களுடைய ரொம்ப யங் ஏஜ்ல இருக்கீங்க, உங்களுடைய விவசாயம் சார்ந்த பின்புலம் என்னென்ன, உங்களோட விவசாய வாழ்க்கை என்னென்ன, அது இல்லாமல் நீங்கள் இப்போ பேசும்பொழுது நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு பொறியியல் பட்டதாரி, அதில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்து உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணீங்க, இன்றைக்கும் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் கரியரையும் விடாமல் விவசாயத்தையும் நீங்கள் மேற்கொண்டுட்ருக்கதா சொல்கிறீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஷேர் பண்ணுறீங்க, இந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: சார், ஆக்சுவலாக வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் வீட்டில் விவசாயம் தான் வந்து ஒரு மேஜரான தொழிலாக இருந்தது. எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே விவசாயம் நெசவு, இந்த ரெண்டு தொழில் தான் வந்து எல்லாருமே பார்த்துட்ருந்தாங்க. அப்போ வந்து வேறு தொழிலே ஊரில் கிடையாது, விவசாயம் ப்ளஸ் நெசவு இந்த தொழில் தான் பண்ணிட்டுருக்காங்க. நெசவு பண்ணுறவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு ஏக்கர் நிலமாச்சு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ என்னன்னா, விவசாயம் வந்து நான் பிறந்ததப்பிலேருந்து என் கூடவே ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன், லைஃப் கரியர் கூடவே. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த விவசாயத்தில் நான் வந்து தெரிஞ்சு படித்து கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு இயரும் நான் பார்க்கறதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வெளியே போய் தேடி கத்துக்காம என் கூட டிராவல் ஆனதுனால அதுலயே நிறைய எனக்கு தெரிய ஆரம்பிச்சு,
0: வாழ்க்கை முறையிலே
1: இணைஞ்சிருச்சு. சோ இப்போ நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் வந்து ஒரு 5th டு 6th ல தான் வந்து நான் கிரவுண்ட்ல இறங்கி வர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபுல்லாக ஸ்கூல் தான் போயிட்டுருப்பேன். ஸ்கூல் டேஸில் பர் டே ரொட்டீன் எனக்கு எப்படி இருக்குன்னா, மார்னிங் எழுந்திருப்பேன், எழுந்த உடனே என்ன பண்ணுன்னா, மாடு இருக்குது வீட்டில், மாடு ஓட்டி போய் கட்டிட்டு அப்புறம் வந்து நீர் பாய்ச்சுவேன், கழனிங்களுக்கு நீர் பாய்ச்சி நீர் திருப்பி விட்டுட்டு நீர் விட்டுட்டு வருவேன். வந்துட்டு ஸ்கூல் ரெடி ஆகிட்டு மறுபடியும் ஸ்கூல் கிளம்பும் போது தண்ணி பாஞ்சிட்ருக்கான்னு பார்த்துட்டு நான் மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மாடை கட்டிட்டு மறுபடியும் ஸ்கூல் போய்டும். ஸ்கூல் போயிட்டு அங்கே ஸ்கூல் ரொட்டின் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தோடனே போயிட்டு மாட்டை ஓட்டிட்டு வர வேலை. ஈவினிங் டேடி மம்மி மாற்றி கட்டிடுவாங்க, மாட்டு தண்ணி காமிச்சு மாற்றி கட்டுறவா அவங்க பார்த்தோம். ஈவினிங் வந்த பிறகு என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாக போயிட்டு அதை பார்த்துட்டு, எலியை தொல்லை நிறைய இருக்கும் எங்கள் கிராமம் சைடில், அப்போ என்ன பண்ணுவோம்னா, எலிகளுக்கு நம்ம மருந்து வைக்கிறதோ இல்லை அதுக்கு தேவையான பொறிகளை மாற்றி வைக்க, அந்த பொறி வச்சிருப்போம் எலி பொறி எல்லாத்தையும், அந்த பொறிகளை மாத்துறதோ ஈவினிங் நம்ம லைட் இருக்கு வெளிச்சம் இருக்கும் போதே முடிச்சிருவோம் அது எல்லாத்தையும். ஏன்னா வெளிச்சம் இல்லாதப்போ நம்ம பண்ண முடியாது, வெளிச்சம் இருக்கும் போதே அதை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தண்ணி பாய்ச்ச ஆரம்பிப்போம். தண்ணி பாய்ச்சறது மறுபடியும் ஈவினிங் ஒரு ஷிஃப்ட், ஒரு 1 hour ஓட ஈவினிங் 1 hour 1.5 hour, அப்போ மறுபடியும் போய் எல்லா மடையும் மாற்றி விட்டுட்டு தண்ணி விடுவோம். இது வந்து நம்ம கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுற ஸ்டேஜில், இப்போ ஏரி தண்ணி யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது நேச்சுரலாக நம்ம நீர்ப்பாசனம் பண்ணுறோன்னா, அந்த டைம் என்ன ஆகும்னா நம்ம டைம் பேசிஸ் தான் பண்ண முடியும், நம்மளுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து மற்ற வயல்கள் விடுறப்ப நம்மளால் அவங்க அப்போ என்ன ஆகும்னா, சில டைம் நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் வந்து நம்ம டைம் வரும் அதில், அப்போ நம்ம நைட்டு 11 மணிலேருந்து ஒரு, இப்போ நம்ம மோட்டரில் பாய்ச்சுற மாதிரி அது வேகமாக பாய்ச்ச முடியாது. இப்போ மோட்டரில் பாய்ச்சது ஒரு 1.5 hour எடுத்துக்குதுன்னா, அந்த தண்ணி தூரமாக இருந்து வரதுனால அது 3 to 4 hours எடுத்துக்கும் ஃபுல்லாக பாய்ந்து முடிக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அதே இடத்துல காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், நைட்டு ஃபுல்லாக மடை திறந்து விட்டுட்டு நம்ம அதே இடத்துல காத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஒரு லேட்டர் நான் ஒரு 12th படிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இதில் மெயின் ப்ராப்ளம் இப்போ விவசாயம் ஏன் எல்லா இடத்துலையும் இந்த நீர் மேலாண்மை பிரச்சனை ஆடிச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வாட்டர் ஃப்ளோனு ஒன்று இருந்துச்சு எல்லா ஊர்லையும். இப்போ எங்கள் கிராமம் இருக்குன்னா வீடுகள்லாம் ஒரு செக்ட் ஆஃப் ஏரியாவில் இருக்கும், மற்ற வயல் நிலங்கள்லாம் ஒரு பரவலான ஏரியாவில் இருக்கும். அப்போ என்னன்னா, நீரோட பாசன முறை வந்து ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஏரி இருக்குன்னா ஏரியிலேருந்து டவுன் ஃபேஸ்லேயே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு வரும், ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக வாட்டர் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அதே போல் மழை பெஞ்சாலும் மேல் மடை கீழ் மடைன்னு தான் இருக்கும் எல்லாமே கழனிகள். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக பாஞ்சிட்டு வந்து ட்ரெயின் ஆகிடும் கீழே கடைசி இடத்துல. இப்போ என்ன ஆச்சுன்னா, பாப்புலேஷன் அதிகரிச்சுனால வீட்லேயே இந்த ஹவுஸ் செக்டர் ஏரியாஸ் இருக்குல்ல, அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து இந்த ஃபார்ம் லேண்டில் ஹவுஸ் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்டர் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ இதனால் நம்மளால் இந்த ஏரி தண்ணியை நம்மளால் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளப்பட்டோம். அதே போல் இதுவாச்சு பரவாயில்ல, நம்ம மோட்டர் வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ, மழை ஹெவி ரெயின் பெஞ்சிச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, டவுன் ஃபேஸில் போயிட்டு ட்ரெயின் ஆகிடும் போயிட்டு ஏரியில் போயிட்டு. இப்போ அந்த இடத்துல சென்ட்ரல்லாம் இவங்க வீடு கட்டி பிளாக் பண்ணிட்டதுனால வாட்டர் ஃப்ளோ இல்லாமல் தண்ணி தேங்கிடுது, அந்த தண்ணி வெடிய மாட்டேங்குது. ஸோ வெடியாததுனால என்ன ஆகுதுன்னா, பயிர்கள் ஒரு 2-3 நாள் அழுகி போகிற நிலைமைக்கு ஆயிடுது. இது வந்து ரொம்ப இம்பாக்டாக வந்து இன்றைக்கி இந்த ஹவுஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய

0: இம்பாக்டை விவசாயத்தில் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம்.
1: ரொம்ப அருமையாக வந்து எப்படி வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன சேலஞ்சஸ் அதில் இருக்குது, அதை வந்து எப்படி தவிர்க்கலாம், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக அதுவும் ரொம்ப யங் ஏஜில் நீங்கள் இதெல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லும்பொழுது எங்களுக்கும் வந்து இது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.
2: ஐடியா.

0: அவர்கள். இப்ப நீர் மேலாண்மை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி, இந்த ட்ரோன் டெக்னாலஜி, நீங்களும் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ரீசெண்டாக தான் இந்த வருஷம் தான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. புது டெக்னாலஜிஸை விவசாயத்தில் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு பெட்டரான ஈல்டு கொண்டு வர முடியும், இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருக்க டெக்னாலஜி எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டார்டிங் நம்ம பயிர் விதை போடுறோம் இல்லைங்களா, அப்பயே நம்ம டெக்னாலஜி பேஸ்டில் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் எண்டு வரைக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுது. சப்போஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம நார்மலாக நம்ம எப்படி கல்ச்சரலாக பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால் டெக்னாலஜி மேக்ஸிமம் டைப் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம விதை விடுறோன்னா அப்பயே வந்து இந்த சாரி நடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது சார சாரியாக நடுறதுக்கு அப்படியே பிளேட்டில் எடுத்து பேட்ச் பேட்சாக வச்சு நடுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம விதை விடும் போதே அந்த மிஷினில் தான் விடணும், அந்த பேட்ச் பேட்சாக தான் அளவில் விட முடியும், அப்போ தான் அது வந்து எடுத்து அந்த பேட்ச் பேட்சாக நட முடியும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நார்மலாக நம்ம கையில் எப்படி விதவுதுமோ அந்த மாதிரி விதை விட்டுருன்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இங்கேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். அடுத்து நம்ம எடுத்து கையில் தான் நடணும், நம்ம அந்த சாரை நடுவும் நட முடியாது, அதே போல் மிஷின் நடுவு நடுறாங்களோ அதுக்குமே பேட்ச் தான் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த நடுவும் நம்மளால் நடவே முடியாது. ஸோ கையில் தான் நடுவு நடணும். கையில் நடவும் போது என்ன ஆகுனா, இப்போ நம்ம சாரை நடுனா ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு லைன் இருக்கும். அந்த கேப் எதுக்கு யூஸ் ஆகுனா எல்லா மிஷின்ஸும் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மிஷினோட வீல் டைப்ஸ் வந்து அந்த கேப்பில் ட்ராவல் ஆக வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம செகண்ட் டைப், இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணதுனால செகண்ட் டைம் நம்ம கையில் நடுன்னு இல்லையா, அப்போ வந்து இங்கே செகண்ட் டைம் ஃபெயிலியர் என்னென்னா அந்த லைன்லாம் நம்மளால் போட்டு நட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம கல்ச்சரலாக நடுறவங்க நார்மலாக நடுற மாதிரி தான் நட்டுட்ருப்பாங்க. அப்போ சென்டரில் போகிறதுலாம் கேப் இருக்காது, அந்த டயர் நம்ம இதில் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா பயிர்கள் டேமேஜ் ஆகும். ஸோ செகண்ட் டைமும் அந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து கண்டினியூஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டெக்னாலஜி பேசிஸில் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. இந்த இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னா மருந்து அடிக்கலாம், ட்ரோன் மூலமா மருந்து அடிக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கு. பட் அது வந்து பரவலான இடத்துல அவைலபிளாக இல்லை, அதே போல் அதோட காஸ்ட் எஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது. எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ட்ரோனை கொண்டு வரோம்னா கையில் இறங்கி மிஷின் வச்சு தான் மருந்து அடிப்பாங்க. இறங்கி அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த மிஷினை வந்து நம்ம ட்ரோனில் செட் பண்ணி நம்ம பறக்க விட்டு அடிக்க வரும். ஆனால் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் மூலமா ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் மானிய விலையில் அந்த மருந்து அடிக்கிற மிஷினை கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சப்பே எங்கள் ஊர்லேயே முக்காவாசி ஃபார்மர்ஸ் அப்பயே அதை வாங்கி வச்சுட்டாங்க, மேக்ஸிமம் 3 ஏக்கர் மேலே வச்சிருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே. ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்க ஓன் மிஷின் வச்சுட்டு இருக்காங்க, ஜஸ்ட் டீசல் காஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு டைம், டீசல் என்ன ஒரு 100 ரூபாய்க்கு போட போகிறாங்க, அவங்களே இறங்கி மாட்டிட்டு அடிச்சிருவாங்க, அதுக்கு ஆள் கூட வைக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஸ்ப்ரேயிங் தான், ஸ்ப்ரேயிங் டைப் தான், லெவல் பார்த்து மிக்ஸ் பண்ணி அவங்களே அடிச்சிட போகிறாங்க. ஸோ இப்போ அந்த மிஷினும் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த 100 ரூபீஸ் தான் அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது, 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம ட்ரோன் டெக்னாலஜிக்கு ஃபார்மர்ஸ் மூவ் ஆவாங்களா? ஏன்னா ட்ரோன் டெக்னாலஜி கூப்பிட்டாங்கன்னா பர் ஹார்க்கே அவங்க 300 to 400 சார்ஜ் பண்ணுறாங்க பர் டேங்க்குக்கு, ஓகேங்களா? அப்போ இது இதுலேருந்து அதுக்கு மூவ் ஆவாங்களா? இப்போ இதுலேருந்து அதுக்கு மூவ் ஆகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா இப்போ நியூவாக ஃபார்மிங் பண்ணுறாங்கல்ல, போயிட்டு இந்த ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு இடத்த புதுசாக வாங்கி அதை ஃபார்ம் லேண்டாக மாற்றி அந்த இடத்துல ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறவங்க, அவங்க என்னன்னா அவங்களால இறங்கி இந்த ஒர்க்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃபார்மிங்ன்றது ட்ரீமாக இருக்கும். அப்போ அவங்க பேஷனாக பண்ணாமல் அது வந்து ஒரு ஹாபியாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அதை பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்க வந்து அந்த ட்ரோன் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்களுக்கு அந்த மணிலாம் மேட்டராக இருக்காது, அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு இருக்காது, ஜஸ்ட் அவங்க ஃபார்மிங் பண்ணணும்னு பண்ணுறவங்களுக்கு அந்த ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் ஆகும். பட் ஒன்றுமே கிராமங்கள் சைடில் நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகலன்னு, அவங்க அடாப்ட் ஆகாமல் இல்லை, அதோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஓல்டு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் கம்மியாகுது, ஒர்க்கும் கம்மியாகுது, ப்ளஸ் வந்து அவங்க ஓனாக அடிக்கிறதுனால டைமிங்கு எதுவுமே அவங்க யாரையும் போய் டிபெண்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு 1 ஏக்கர் அடிக்கிறாங்களா, விட்டுட்டு நாளைக்கு 1 ஏக்கர் அடிச்சுப்பாங்க, இல்லை தேவைப்படலையா அந்த பாதி லேண்டை விட்டுட்டு அதை எப்போ தேவைப்படுதோ பெஸ்ட் அதிகமாக இருக்க டைமில் அடிச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த டெக்னாலஜி இருக்காங்களே தவிர அவங்க எக்ஸ்பிரஸ் அஃபர்ட் பண்ண முடியாமலோ இல்லை வந்து அதுக்கு ஒன்றும் அடாப்ட் ஆகாமலோ அந்த டெக்னாலஜிலேருந்து அவங்க வரல. இது வந்து செகண்ட், இந்த ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ண செகண்ட். தேர்ட் டைப் போகிறப்ப இப்போ வந்து இதுக்கு முன்னாடிலேருந்தே ஹார்வெஸ்ட் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயும் ஹார்வெஸ்ட் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் நீர் மேலாண்மையில், அதே பாயிண்ட் தான் இப்போ இந்த இடத்துல இந்த டெக்னாலஜி அஃபெக்ட் பண்ணுது. இப்போ என்னன்னா 2 டைப் ஆஃப் ஹார்வெஸ்ட் மிஷின் இருக்கு சார். ஒன்று வந்து நார்மல் டைப், நார்மல் டைப்பில் நார்மல் டயர்ஸ் இந்த டிராக்டர் டயர்ஸ் இருக்கு அந்த மாதிரி டயர்ஸில் இருக்கும். அது வந்து பயிர் நம்ம இப்போ பயிர் வைக்கிறது இப்போ 6 மந்த்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் 1 மந்த் நிலத்தை காய வச்சிருவாங்க, ஏன்னா உள்ள இறங்கி அறுவடை பண்ணுன்றதுனால. அப்போ அந்த நார்மல் டயர் இருக்க டிராக்டரே வந்து உள்ளே போய் அறுவடை பண்ணிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்டே அந்த நார்மல் டயரில் கிரிப் டயர்னு ஒன்று இருக்குது, கிரிப் மூவிங் டயர்ஸ்னு, அது வந்து கொஞ்சம் சேராக இருந்துச்சுன்னா அந்த கிரிப் டயர் போட்டா இருப்பாங்க, அதோட காஸ்ட்டு ஒரு 2 லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் டயர் இந்த ஆர்மி டேங்கர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி டயரில் ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் இருக்குது. அந்த ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் என்ன பண்ணால் ரொம்ப தண்ணி தேங்கி போயிருக்குன்னா அதில் அறக்கலாம். இப்போ வந்து இது 3 மிஷின்ஸ் தான் சார் இது வரைக்கும் இருக்குது, நம்ம அவைலபிலிட்டியில் கூப்பிட்டா வர அளவுக்கு இருக்குது. இது மூணுத்துலேயுமே வந்து அந்த தேர்ட் மிஷின்லாம் போகிறப்போ வந்து காஸ்ட் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால அவங்க ப்ராஃபிட்டே பண்ண முடியாமல் போயிடும். அதே போல் வந்து காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது சார் அதில். இப்போ அந்த கிரிப் டயர்ஸ் இருக்கிறதுனால அதோட மூவிங் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 மணி நேரம் அறக்கிறத வந்து 4 மணி நேரம் ஆக்குறாங்கன்னா அப்போ வந்து 2 மணி நேரம் காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா

சொன்னீங்க. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல பாடலை கேட்டு வந்துருவோம்.

0: பாடலை தொடர்ந்து ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருப்பவர் கோகுலகிருஷ்ணன். அதாவது இப்ப நீங்க இது வரைக்கும் வந்து ஃபார்மிங்க்கு டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, இருந்தாலும் அதுல என்னென்ன பிராக்டிகல் சேலஞ்சஸ் இருக்குன்றதெல்லாம் தெளிவா சொல்லிட்டு வந்தீங்க. அடுத்ததா எந்த ஒரு பொருளையுமே வந்து சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து விவசாயிகள் வாழணும், அந்த வாழ்வாதாரத்துக்கு அவங்க பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த விதத்துல நீங்க ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்டா பிளஸ் நீங்க விவசாய வாழ்க்கை முறையிலே வந்ததுனால உங்களுக்கு இந்த டெக்னாலஜி வைஸ் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இதை இன்னும் வந்து விவசாயிகள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு நெல் விவசாயம் ஃபீல்டிலேருந்து வந்தேன், அதனால் எனக்கு அதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் தெரியும். அதே போல் வந்து இந்த நெல் விவசாயத்தில் ப்ராஃபிட் யார் ரொம்ப அடைகிறாங்கன்னா விவசாயிகள் கிடையாது, இந்த நடுவில் ப்ரோக்கரேஜ் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து அதிகப்படியான ப்ராஃபிட் அனுபவிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்னோடய கிராம சைட்லாம் இந்த கோ 58 அந்த மாதிரி நெல் ரகங்கள் அதிகமாக விளைச்சல் இருக்கும், பட் அதுக்கான ரேட் இங்கே கம்மியாக இருக்கும், தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதே அந்த நெல் வந்து ஆந்திரா சைடு மூவ் ஆகுதுன்னா அதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் பர் குவாண்டம், அதாவது ஒரு மூட்டைக்கு வந்து 300 to 400 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். 300 to 400 ரூபாய் ஒரு மூட்டைக்குன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ அதே போல அங்க குண்டரிசி வந்து அதிகமாக விளைச்சல் நடக்கும், அந்த குண்டரிசி அங்க ரேட் கம்மி. ஸோ அந்த குண்டரிசி இங்க வரப்ப இங்க அந்த குண்டரிசியோட ரேட் ரொம்ப அதிகம், அதே 300 to 400. இப்போ என்ன ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மண்டி அரசாங்க மண்டிக்கு வந்து நெல் எடுத்துட்டு போய் போடுவாங்க, அப்படி இல்லைனா டேரெக்டாக ரைஸ் மில்ஸ்க்கு எடுத்துட்டு போய் போடுவாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த பண்பாடு. ஆக்சுவலாக ஒரு 3 to 4 லாக்டவுனுக்கு முன்னாடி இதுதான் இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ், இதை நிறைய பேர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுல ஒரு பிசினஸ் பார்த்து இந்த மாதிரி ரைஸ் மில்லும் போடாம மண்டிக்கு எடுத்துட்டு போகாம என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேர் ஹவுசஸ் மட்டும் அங்கங்க போட்டாங்க. இப்ப அந்த வேர் ஹவுஸ்ல போயிட்டு நம்ம எல்லாம் நெல் போடுவோம். ஓகேங்களா, இப்ப நெல் போட்டோம்னா ஒரு லாரி இங்க இருந்து கிளம்பும், அந்த லாரி ஒரு 500 மூட்டையோட கிளம்புன்னா இங்க இருக்க மொத்த நெல் எடுத்துட்டு போய் அங்க சேர்க்கும். அப்ப ஒரு மூட்டைக்கு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அங்க வித்துருவாங்க. அங்க இருக்க மண்டியில போட்டாலே
0: போக்குவரத்து செலவு சேர்த்து
1: சார் ஒரு மூட்டைக்கு நம்ம 400 ரூபாய் வைக்கிறப்ப போக்குவரத்து செலவு இதுல வந்து ஜஸ்ட் 10% கூட வராது. ப்ராஃபிட்ல இருந்து 10% கூட போக்குவரத்து செலவு ஆக்குபை பண்ணாது. அதே போல இது நான் சொல்றேன், வெறும் போற செலவு பண்ணு போக்குவரத்துல வரல, இப்ப அங்க போய் மண்டியில போட்டாலே அந்த 400 பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து சும்மா எம்டியில வராம அங்க இருந்து அங்க ஒரு கான்ட்ராக்டரை போட்டுட்டு அங்க இருந்து அந்த குண்டரிசி ஏத்துறாங்க, அந்த அதே எம்டியில ஏத்தி இங்க எடுத்துட்டு வந்து இங்க அதை மறுபடியும் சேல் பண்றாங்க. இப்ப 400 800 பர் மூட்டைக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அப்ப அது எங்கேயோ போகுது இல்ல ப்ராஃபிட். இதுல வந்து ஜஸ்ட் நம்ம போக்குவரத்து செலவு வந்து ஒரு 10% கூட இதுல ஆக்குபை பண்ணாது. எங்க லேபர் சார்ஜ் ஏத்துறதுல இது மொத்தமே சேர்த்தா 20% 80% ப்ராஃபிட் ஆகும். எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் 80% ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல்னு சொல்கிறேன்னா விவசாயிகள் எடுத்துகிட்டு போட்டோன்னே அவங்களுக்கு காசு கொடுத்துட மாட்டாங்க, ஜஸ்ட் ரசிச்சு மட்டும் தான் கொடுப்பாங்க. எப்போ அவங்க கை காசு போனோம்னா இந்த நெல் அங்கே போகணும், அங்கே போயிட்டு இவங்க கை காசு வந்த பிறகு தான் 1 வீக் கழிச்சு தான் விவசாயிகள் கை காசு வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸாக இது வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அதே போல் இப்போ இதில் ஒரு பெரிய டிஃபெக்ட் என்ன ஆச்சுன்னா இங்கே இருக்க நெல்மணிகள் வந்து அங்கே போகிறதுனால இங்கே இருக்க ரைஸ் மில்க்கு அந்த நெல்மணிகள் கிடைக்கிறதில்ல, ஒரு குவாலிட்டியான ரைஸ் கிடைக்கிறதில்ல. ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் இருக்கவங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறாங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து நெல்ல, ஆனால் அதே வந்து அந்த ரைஸ் மில்காரங்களால் வாங்க முடியும் வாங்க முடியாது, ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் கம்மி. இவங்க ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, அந்த 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவங்க 300 ரூபாய்க்கு வச்சு விற்றா கூட போதும். ஸோ அப்போ விவசாயிகளும் இதில் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா விவசாயிகள் வந்து எங்கே அவங்களுக்கு காசு அதிகமாக வருது அங்கே தான் எதுவுமே போட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை உயரணும். ஸோ அவங்களும் அங்கே எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. இப்போ என்னன்னா இந்த இடத்துல விவசாயிகளும் இந்த இடத்துல சம்பாதித்தல, ரைஸ் மில்காரங்களும் இந்த நடுவில் இந்த ப்ரோக்கரேஜ் இருக்காங்க இல்லையா, இந்த பிஸ்னஸ் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப பீக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 நிலையே வந்து ஒரு 8 வேர்ஹவுசஸ் to 9 வேர்ஹவுசஸ் இது மட்டுமே பில்ட் ஆகுது, மொத்த நெல் அங்கே தான் போகுது. இவங்க அங்கேருந்து மட்டும் நெல் வாங்குறது இல்லை, கமிட்டி இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டோட அங்கேருந்து நெல் வாங்குறாங்க, இங்கே வர்றது இல்லைனா அங்கேருந்து வாங்கி அதை அனுப்புறாங்க, அதை வந்து ஆந்திராக்கு அனுப்புறாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரோக்கரேஜில் தான் வந்து அதிகமான. இப்போ நான் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கோம், ஜஸ்ட் ஒரு கனெக்ட் பண்ண முடியுதான்னு பண்ணிட்டு இருக்கோம். நான் அவங்க ஸ்டார்டிங்கில் நான் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா நெசவ கவர்மெண்ட் பண்ணிட்டு, அதே போல் இதுவும் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அங்கே இருக்க கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா நெல் வாங்குறவங்க ஆந்திராவில் இருக்கவங்க, அவங்களையும் இங்கே இருக்க ஃபார்மர்ஸ், அதே போல் இங்கே இருக்க ஃபார்மர்ஸையும் ஆந்திராவில் இருக்க அந்த மாதிரி ஆந்திரா நெல் பஞ்சாப் அந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்க கான்ட்ராக்டர்ஸையும் நெல் வாங்குறவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து 8 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ எங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நெல் வந்து வரப்போகுதுன்னா ஒரு 1 மந்த் ப்ரீயராகவே நாங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுறோம், இத்தனை மூட்டை நெல் இந்த நெல் வரப்போகுதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ் இவ்வளோ நெல் தேவைப்படுறவங்க அதை அங்கே வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்மர்ஸ் எங்ககிட்ட இருந்து மட்டும் அவங்களுக்கு தேவையான அளவு வாங்க முடியாது. ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்மர்ஸ் யார் யாரெல்லாம் அந்த டைம் பீரியடில் கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோன்னு பார்த்து

0: பார்த்து அந்த பஞ்ச் ஆஃப் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அந்த நெல் பேக்கெட்டை வாங்கிக்கலாம். அப்போ வாங்கிட்டு ஒரே ஷிப்மெண்ட்டை அவங்க ஷிப்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இப்போ இது மூலிமா வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட்டு ப்ளஸ் ஃபார்மர்ஸ்க்கும் ப்ராஃபிட். இந்த இடைத்தரகர்கள் இந்த இடத்துல தவிர்க்கப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ப்ராஃபிட் அவங்க இடத்துக்கு போய் சேரும், மென்மேலும் விவசாயம் வளரும் இதனால். ஏன்னா ஒரு மூட்டைக்கு 400 ரூபா அதிகரிக்கிறது ஒரு விவசாயிக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி அதிகரிச்சுன்னா இன்னும் அதிகமாக விவசாயம் பண்ணணும்னு ஆசை வருவோம், விவசாயம் வளரும் இந்த இடத்துல. ஸோ இதை நாங்கள் பில் பண்ணிட்டு இருக்கோம், பில் பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம இதை மார்க்கெட்டிங் பண்ணோம்.
1: ரொம்ப நிறைய தகவல்களை ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் எவ்வளோ கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 22-21 வயசு இளைஞர் வந்து இந்த அளவுக்கு வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு டெக்னாலஜியும் கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு பிஇ கிராஜுவேட் அந்த சைட்லேயும் உங்கள் கரியரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதா ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இன்றைக்கும் இளைஞர்கள் வந்து நகரத்தை நோக்கி தான் வரணும் அப்படின்ற கட்டாயம் வந்து இல்லைன்றத ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பேர் எடுத்துக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைஞ்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அனைத்து விவசாயிகளும் செழிப்பாக வாழ்ந்து விவசாயம் பெருகி எல்லாருக்கும் வந்து ஒரு தரமான உணவுப் பொருட்களும் விதை பொருட்களும் கிடைக்கணுன்றத எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 7:31 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பேர், உங்களோட ஊர், அந்த உங்களுக்கு விருப்பமான பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பேர் எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டிருங்கள் தேவம் ரெயின்போ 101.4.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

7:36 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. மயிலை பட்டாபி அவர்களுக்காக விருப்ப பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாடல் மௌனராகும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்பவர் ராஜேஷ், பெரியார் நகர்ல இருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 7:52 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கிட்டே இருக்கும். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்க முகம் வாடுனா அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படின்னா, நம்மளோட கண்ணாடி முகங்களில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய முகம் வாடுகிற மாதிரி நம்மளுக்கு தோன்றுமா. இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்துக்கு வந்து யூனிவர்ஸ்லேயே வந்து ஒரு தியரி இருக்குது.

இந்த தியரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கூட நம்மளுடைய சக சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும், நம்மளுக்கு கடைசி நேரம் எமர்ஜென்சினா கூட காப்பாற்றுறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் வந்த அண்ணன்கள், அக்காக்கள், தம்பிகள், தங்கச்சிகள், இப்படி நிறைய உறவு இருக்கும். இருந்தாலும் இந்த அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா? எவ்வளோ நேரமானாலும் நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன்களுக்கு எல்லாம் சமர்ப்பணமாக நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்னோட அண்ணன் அப்துல்லா அவர்களுக்காகவும் இந்த பாட்டு கேட்டு நினைத்திருங்களேன். ரெயின்போ 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 7:56 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் மில்கி ராஜ் அவர்களுக்காக அண்ணா நகர் முதல் திருவத்திரைப்பட்டிலிருந்து பாடல் வருது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தேவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக்கா கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம்

மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருஜூரல் 7 ரன்னுடனும் சாரணாஷ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: आपकी वाणी आकाशवाणी
1: सागर की गहराइयों से
2: நேரம் 9:54. இதுவரை நாம் கேட்டது டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 101.4 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:01 எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிற நிகழ்ச்சி

0: புரிவாயின்.
1: இன்றைய ரெயின்போ ரீமே நிகழ்ச்சியில் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து அவள் மெல்ல சிரித்தாள் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஆயிரத்தில் ஒருத்தி அம்மானி என்ற இரண்டு பாடல்கள்.

10:08 ரெயின்போ ரீவே நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல். 1000 ரூபாய் திரைப்படத்திலிருந்து ஆனக்க அந்த மடம் என்ற பாடல் மற்றும் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலா முற்றத்திலே என்ற இரண்டு பாடல்கள்.

மாவுசை எண்ணெய் எண்ணாதே குத்திலே.

10:15, ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். என் கடமை திரைப்படத்திலிருந்து மீனே மீனே மீனம்மா என்ற பாடல் மற்றும் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்ற பாடல்கள்.

10:23, ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல். கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து தங்கச்சி சின்ன பொண்ணு என்ற பாடல் மற்றும் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து ஆகா மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும் என்ற இரண்டு பாடல்கள்.

10:33 ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். கர்ணன் திரைப்படத்திலிருந்து மஞ்சள் முகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து அவளுக்கென்ன அழகிய முகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு பாடல்கள்.

10:41 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டிருக்கும். அடுத்தபடியாக பாடல்கள் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து அழகே வா அருகே வா என்ற பாடல் மற்றும் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து என்னை முத்து முத்தாளாக பார்ப்பது என்ற இரண்டு பாடல்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4, இதுவரை நாம் கேட்ட நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.
1: தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்கிறா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

ஸ்காட்டலேஸ் ஜாலம் காட்டும் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு நான் சகா பார்த்திபன். 11 மணி 1 நிமிஷம் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாட்டு தான் காதல் தேசம் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

எஸ், 11:08 ரொம்ப அழகான பாடல், காதல் தேசம் படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிடல. தொடர்ந்து உங்களுக்காக எஸ்பிபி அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். காதல் கோட்டை படத்துலேருந்து சிவப்பு லோலாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:14 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல். அம்மம்மா அம்சமா ஆனை மேலே போகிறாமா அப்படின்னு சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குதுன்னு நம்ம பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். மனோ சித்ரா மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். பாடலாசிரியர் பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சிற்பி அவங்களுடைய இசையில தான் அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. மேட்டுக்குடி படத்திலிருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படின்னு மேட்டுக்குடி படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு, பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில், பிரவீன் கார்த்திக் அவங்களுடைய இயக்கத்தில் தான் இந்த படம் வந்தது. ஏ ரகமான

இசையில் இஸ் ரைட். என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேந்துக்கிட்ட நேந்துக்கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்சேன் உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான். ஸ்டார் படத்துலேருந்து காத்துட்ருக்கு, கேட்கலாம் இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்தில் இருந்து. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு, ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில் ஏரகமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஜோதா அக்பர் படத்திலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் அப்படின்னு. எஸ் ரொம்ப அழகான பாட்டு, கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:32 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஸ்ரீனிவாசா அவங்களுடைய குரலில் முழுமதியாக வல்லது முகமாகும் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் அழகான பாட்டாக இன்னொன்று அடித்து வச்சுருக்கேன். எஸ் இந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா அவங்களுடைய குரலில் தான் அந்த பாட்டு. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் இரகமான அவங்களுடைய இசையில் பாட்டை காத்துட்ருக்கு. எஸ் பாம்பே படத்துலேருந்து தான் பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாலனே எனது கண்ணினேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:38 ரொம்ப அழகான பாடல் கண்ணால் அணை கேட்டு முடித்தோம். பாம்பே படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். உன்னி கிருஷ்ணா அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளை தான் அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? காதலன் படத்திலிருந்து என்ன விலையாடி என்ன விலை அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையோட.

எஸ் 11:45, ரொம்ப அழகான பாடல். என்ன விளையாடி என்ன விலையை கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கபிலன். அவங்களுடைய அழகானவர்களில் ஏரகமான அவர்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரியான் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன

எஸ் 11:50 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லுக்கண்ணே அப்படின்னு விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்டோம் இல்லையா. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப மெலடியான பாடலும் கிட. பாடலை தொடர்ந்து பாரதிய தமிழ் பண்பலி 102.3 முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முள்ளக்காடு பாபு ஒரு பெரிய வணக்கத்தோடு போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கிருஷ்ணன், ஏனிந்த கைகள் மலையோறும் பாடல் அப்படின்னு பாடல் கேட்டிருக்காரு. இந்த பாடல் நேர விருப்ப பாடல் நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணனுக்காக. தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஹொசூர்லேருந்து பண்ணியிருக்காரு செல்வராஜ், நாமக்கல் செல்வராஜ், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடலே காதல் தேசம் படத்திலிருந்து ஒலித்த பாடல், உன்னை காணவில்லையே நேற்றோடு பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன் மெசேஜ் பண்ணியிருக்காரு, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து அவரும் ஒரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கலீல் அகமது அப்படிங்கிறவர், பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனிய இரவு வணக்கம் நண்பரே, பாடல்கள் அருமையாக போடுறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைவருக்கும், அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். ஹரி ராம், தேனி ஹரிராம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து, இனிய இரவு வணக்கம் நண்பா, நலம் தாணி மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமை. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அன்பு அறிவிப்பாளர் சா பார்த்திபன் அவர்களுக்கு, அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், சகலவித பாடல்கள் கலவை, சகாக்கள் பதிவிடும் அறுசுவை, செவிகளுக்கு விருந்து பாடலிசை, செம்மை தரும் பண்பல இயலிசை, சிறப்பு மிகு மனசு மயங்கும் தேனிசை, செந்தமிழ் உச்சரிக்கும் குரலிசை, வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது வரிகள். தொடர்ந்து பாலு விசாலாட்சி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ் கடலூர் மாவட்டம்லேருந்து பண்ணியிருக்காங்க. திருஞானம் தீனா ரமேஷ் சாந்தி ஞான சாரதி பவித்ரா இவங்க எல்லாருக்காகவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, இரவு வேளையில் குடும்பத்தோட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்பவே நன்றி. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல்லிருந்து ஒரு பெரிய உற்சாகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பூலுவபாளையம் ஆனந்த முருகன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு அறிவிப்பு பாளர் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய இரவு வணக்கம் சார், கொஞ்சம் இருந்தால்தான் என்ன பாடல் ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்லேருந்து ராமகிருஷ்ணன். தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி நிகழ்ச்சியின் முதல் பாடலே என்னை காணவில்லை நேற்றோடு ரொம்பவே அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாக நம்மளால் படிக்க முடியல, இருந்தாலும் இன்றைக்கி முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருந்த பாடல்கள் கேட்டுட்ருந்த நேயர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப அழகான பாட்டு தான், மின்சார கனவு படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கு. கேட்டிணைஞ்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

மணிமலர் பார்வை அயரச கோப்பை கனிமொழி வார்த்தை கிளிகளின் பேச்சு மணிமலர் பார்வை.

கண்ணுக்கு தெரியாதா, பெண்ணுக்கும் புரியாதா.

0: செலவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டுவேன்.

அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு ராஜா. கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்மா கும்மா கும்மா கும்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பரப்பற தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தை

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின்

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலை காட்டுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

என்ன கடிட்டா?

பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு.

நேரம் 4 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக திருப்புற சுந்தரி என்னும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

நேரம் 4:04. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக தொல்லை வாழ் அந்தனர் எனும் பாடலை கேட்கலாம். சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் மில்சனக்குப்பம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கஜவதனா எனும் பாடல், ஹம்சத்வானி ராகம் ஆதிதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

4:22. பொங்கு மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜனனி நின்னு வீணா எனும் பாடல், ரித்தி கவுலை ராகம், மிஸ்ர சாபுதாளம், சுப்பராய சாஹித்ரி சாகித்யம்.

4:35 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மங்கம்புதி ஹனுமந்தா என்னும் பாடல், தர்மாவதி ராகம் ஆதிதாளம் அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

4:57. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தில்லானா எனும் பாடல், ஹிந்தோலம் ராகம் ஆதிதாளம், டாக்டர் ஆர் எம் பாலசுப்ரமணியம் பாலமுரளி கிருஷ்ணா சாகித்யம்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரலில்.